0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ், மதுரை வானொலி நிலையம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஸ்தா மாதம் 17 நாள், பராபவ வருடம் ஆனி மாதம் 24 தேதி, 2026 ஆண்டு ஜூலை மாதம் 8 தேதி புதன்கிழமை. நேரம் காலை 5:51. மதிய அலைவரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது மதுரை வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகிறது.

எந்த வகையிலும் எந்த காலத்திலும் எவருக்கும் மனத்தால் கூட துன்பம் செய்யாமல் இருப்பதே தலை சிறந்தது. குறள் எண் 317, அதிகாரம் இன்னா செய்யாமை.

0: எந்த காலத்திலும் எவருக்கும் மனத்தால் கூட துன்பம் செய்யாமல் இருப்பதே தலை சிறந்தது. குறள் எண் 317, அதிகாரம் இன்னா செய்யாமை.
1: மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 அறிவிப்புகள், தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் ஏ சாஜிதா பேகம் அவர்கள், சென்னை அஞ்சல். 6:15 பக்தி மாலை இடம்பெறும். 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்சினி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள். வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். இன்று காலை 7 மணிக்கு அறிவோம் 1000. 7:10 மதுரை தென்றல் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 நலமாய் வாழ, கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி.எல். அழகம்மை அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். 8 மணிக்கு செய்தி சுருக்கம். இன்று காலை 8:02 மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். தொடர்ந்து 8:30 மதுரை தென்றல். 8:45 மதுரை தென்றல் கேட்கலாம். இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் அனகீதா ரவீந்திரன், அபூர்வா ரவீந்திரன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 6. சதீஷ்குமார் அவர்களின் வயலின். நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியம் அவர்களின் மிருதங்கம். ஜி விஜயராகவன் அவர்களின் கஞ்சிரா இசை சென்னை அஞ்சலாக. இன்று காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 எனக்கு பிடித்த பாடல்.

0: 11 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், தொடர்ந்து 11:02 இருக்குது. நேஷ்னல் ப்ரோக்ராம் ரீஜினல் ஃபோக் அண்ட் லைட் மியூசிக் இடம்பெறும் ஒளிப்பதிவு கேட்கலாம். இன்று நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் தென்கரை மகாராஜன் அவர்களின் பாட்டு. 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை. தொடர்ந்து 1 மணிக்கு அறிவிப்புகள் இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து 1:10 எண்ணுயிர் தோழி. இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம். வெற்றி கொடி கற்று பெண் தொழில் முனைவோர் கே நித்யா அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து இந்த நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். பால் பற்களை பாதுகாப்போம். தொடர்ந்து உங்களுக்காக நலம் தரும் நம் பாரம்பரியம் சோளப்புட்டு செய்முறை தகவல் வழங்குபவர் உணவு தயாரிப்பாளர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 1:45 கேட்கலாம் மாநில செய்தி அறிக்கை. திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 பாரதியார் பாடல். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரை தென்றல். 2:40 விளையாட்டு அரங்கம். இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி ஆலோசகர் முனைவர் சி விஜய் அவர்கள் நேர்முகம். 3 மணிக்கு எமது காலை ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். எமது மாலை ஒளிபரப்பு 5:27 குரல் அமுதத்துடன் தொடங்கும். 5:30 மதுரை தென்றல். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒருபட பாடல்கள். கிழக்கே போகும் ரயில் என்ற படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். இன்று 7 மணிக்கு மதுரை தென்றல். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. இன்று 7:30 மண்ணும் மணியும். மாவில் உயர் அடர் நடவு சாகுபடி மற்றும் சமச்சீர் உர மேலாண்மை. திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழக முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். இன்று 8:00 செய்தி அறிக்கை. தொடர்ந்து 8:05 மதுரை தென்றல். 8:30 இது நம்ம ஏரியா. மன்னார் வளைகுடா சிறப்புகள் குறித்து தகவல் வழங்குகிறார் மாணவி பி பார்கவி ஸ்ரீ. தொடர்ந்து பெண்களின் கனவுகளும் கட்டுப்பாடுகளும் குறித்து தகவல் வழங்குகிறார் மாணவி ஜெரினா. 8:45 மதுரை தென்றல். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 அரங்கிசை. தொடர்ந்து 10:45 நட்சத்திர கீதங்கள். முன்னிரவு 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து 11:10 எமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில். இன்று மதுரை வானொலி நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி இப்போது தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியும் நேரமும். இன்னும் சில நொடிகள் தொடர இருக்கிறது. செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல்நினோ பாதிப்பால் பல்வேறு துறைகளில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றமடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்ட பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிக் குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு

கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்ப பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
2: வணக்கம், நான் ஆசர் பேசுறேன்.
3: ஹரிதாரத்த பூசிக்கொள்ள ஆச, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆச.
2: வானொலி, இசையும் தமிழும் காட்டின் மொழியில் நம் இதயங்களில்.
3: பெண்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல.
2: கேளுங்கள், வாழ்த்துக்கள்.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி.
5: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi has called for a stronger India-Indonesia strategic partnership, saying it will contribute not only to the prosperity of the two nations, but also to regional and global peace and stability. Addressing the Indonesian Parliament in Jakarta yesterday, Mr. Modi said, India follows path of development, not expansionism.
6: Bharat vistarvad nahi, vikasvad ki niti par chalta hai, aur isliye hum Bharat mein kehte hain, सबका साथ सबका विकास. आज मैं यही मंत्र, यही भावना लेकर इंडोनेशिया के आप सभी सांसद सदस्यों के बीच आया हूं. भारत और इंडोनेशिया के बीच समुद्र ताजा भविष्य का केंद्र है.
5: Earlier, Prime Minister Modi held delegation-level talks with his Indonesian President Prabowo Subianto in Jakarta to review the full spectrum of bilateral ties and provide fresh momentum to the comprehensive strategic partnership between the two countries. The two leaders also witnessed the exchange of memoranda of understanding aimed at enhancing collaboration in areas of mutual interest. The Prime Minister's office PMO held a high-level review meeting yesterday to review possible impact of El Nino on various sectors.

0: பிறர் மனம் நோகும்படியாக பேசிய சொற்களை பட்டியலிட வேண்டும். அமைதியாக நிதானமாக யோசித்து பார்த்தோமேயானால் நாம் சொற்களால் யாரையெல்லாம் காயப்படுத்தியிருக்கிறோம் என்பது புலனாகும். இது போன்ற தவறுகளில் நாம் நம் மனத்தோடு மட்டுமே போராடினால் மனிதர்களோடு போராட தேவை ஏற்படாது. ஏனெனில் அரையடி நாக்கு ஆறடி மனிதரை சாய்க்கும் வல்லமை கொண்டது. எதிரில் நிற்கும் மனிதனை மகத்தானவனாக்கும் கலை நம் நாவில்தானே உள்ளது. இனிய சொல் அறத்தின் அடையாளமல்லவா? எனவேதான் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற என்கிறார் வள்ளுவர். அதாவது பணிவும் இன்சொல்லும் மனிதனுக்கு அழகிய அணிகலன்கள் என்பதை வள்ளுவர் எடுத்துரைக்கின்றார். பிறர் மனம் நோகாத வகையில் இனிமையாக பேச வேண்டும் என்பதனை அவ்வை நயம்பட உரை என்கிறார். மொழிவது அறமொழி என்ற நம் அவ்வையின் நீதி நமது பேச்சு அறநெறியுடனும் பயனுடனும் அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. இப்படி நல்ல பேச்சுக்களை பேசுவதில் நமக்கு என்ன கடினம் வந்துவிடப் போகிறது? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றல்லவா? நல்ல இனிமையான சொற்கள் இருக்க ஏன் காய்க்கு ஒப்பான கடுமையான தீய சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவர் கேட்பது நமக்கான கேள்விதானே. ஒருவரின் தவறை உணர்த்த தகாத சொற்கள்தான் ஆயுதமா என்ன? அவர்களுக்கு புரிய வைக்க மௌனத்தாலும் இயலுமே. அமைதியாக அவர்களை கடந்து சென்றுவிட்டால் அல்லது அவர்கள் அமைதியான பின் நாம் எடுத்துரைப்பதன் வழியாக அவர் தம் தவற்றை நாம் உணர்த்தவியலும். அந்த நாள் அவர் வாழ்வில் மறக்க ஒண்ணா நாளாக மீண்டும் அந்த தவற்றை செய்யவிடாத நாளாக அமையும் என்பது மட்டும் நிச்சயம். நம்முடைய நாளின் மகிழ்ச்சியும் நம் எதிரில் நிற்பவரின் நாளின் மகிழ்ச்சியும் நாவடக்கத்தில்தான் உள்ளது என்பதை நாம் அறிந்துணர வேண்டும். சிந்தனையாளர் சாக்ரட்டிஸிடம் ஒருவர் மற்றொருவரை பற்றி செய்தி சொல்ல வேகமாக வந்தபோது சாக்ரட்டிஸ் அவரிடம் மூன்று கேள்விகள் கேட்டாராம். ஒன்று, சொல்ல வந்த செய்தி உண்மையா? இரண்டு, அது நல்ல செய்திதானா? மூன்று, அச்செய்தி பயனுள்ளதா? ஆக இந்த மூன்றிற்கும் ஆம் என்ற பதில் வந்தவரிடமிருந்து வந்தால் அது சரி, இல்லை என்றால் அவர் அதை சொல்லவே வேண்டாம் என்று கூறிவிட்டாராம். நாவடக்கத்தின் சிறப்பிற்கு இதை போன்ற எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? ஆப்ரஹாம் லிங்கன் கோபம் வந்தால் உடனே அந்த கோபத்துக்குரியவருக்கு பதில் எழுதுவாராம் கடிதம் வழியாக. ஆனால் அந்த கடிதத்தை அனுப்பாமல் கிழித்து விடுவாராம். காரணம், கோபத்தில் சொன்ன சொல்லும் எழுதிய வார்த்தையும் உறவை அழித்துவிடும் என்பதால். ஆக நாவை கட்டுப்படுத்துவது என்பது வெறும் மௌனமாக எதுவும் பேசாமல் இருப்பதல்ல. இதை இந்த இடத்தில் இவ்வளவுதான் பேச வேண்டும், அதை இப்படித்தான் பேச வேண்டும் என்பதை அறிந்து பேசுவதே அறிவார்ந்த செயல். வள்ளுவம் கூறும் சொல்வன்மையும் அடக்கமுடைமையும் நம் அன்றாட வாழ்வில் வாசித்து நேசித்து கடைபிடித்து நாவை காத்தால் நாளது சிறக்கும், இந்நாள் நன்னாளாக அமையும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
1: நாளது சிறக்க நா காப்போம், யாகாவாராயினும் நாகாக்க என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. நாம் ஒருவருக்கொருவர் நல்லுறவு கொள்ள பிறர் மனம் நோகாதவாறு நற்சொற்களை பேச வேண்டும். எப்படி நற்சொற்களையே பேசி நல்லவர்களாகவே இருப்பது என்ற கேள்வி எழுவது இயற்கையே. ஏனெனில் நமக்கும் ஆத்திரம், கோபம், அழுகை, ஏமாற்றம் போன்ற முரணான உணர்வுகள் எழக்கூடிய சாமானிய மனிதர்கள்தானே. இத்தனை உணர்வுகளையும் சகித்து கொண்டு அல்லது மறைத்து கொண்டு எங்கனம் முகத்தில் சிரிப்பை வரவழைத்து கொண்டு நாம் பேசுவது என்பதே நமக்கான சவால். இந்த சவாலை சமாளித்தால் நாளது சிறக்கும். ஒவ்வொரு நாளும் இரவு நாம் தூங்கச் செல்வதற்கு முன்பு நாம் பேசிய வார்த்தைகளை எண்ணி பார்க்க வேண்டும். நம் மனம் ஒரு வெள்ளைத்தாள். அந்த வெள்ளைத்தாளில் நாம் பேசிய ஒவ்வொரு முரணான கடினமான

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்வது பக்தி மாலை. பக்தி மாலையில் வீரமணிதாசன் பாடிய பாடல் முதல் பாடலாக இடம்பெறுகிறது.

6:26. ஆகாஷ்வாணி மதுரை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இனி தொடரும் பாடல் ஆர். செஷ்யா பாடியது.

6:29 30 இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை. இனி சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல்.

0: நிறைவுக்கு வருகின்றது பக்தி மாலை. ஆகாஷ்வாணி மதுரை, மதியலை 1269 கிலோஹெட்ஸ், நேரம் காலை 6:35. இன்று பராபவ வருடம் ஆனி மாதம் 24 புதன்கிழமை. அன்பார்ந்த உழவர்களை, நேயர்களை, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, பெண்களுக்கான இலவச மிஷன் எம்பிராய்டரி பயிற்சி அரசு சான்றிதழ்களுடன் தேனி தொழிலாளர் நல வாரியம் அலுவலகம் அருகில் இயங்கி வரும் கனரா வங்கி ஊரக சுயவேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் 31 நடைபெற உள்ளது. முன்பதிவு அவசியம். கல்வி தகுதி 8 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 50 இருக்க வேண்டும். பயிற்சி துவங்கும் நாள் 13/7/2026 திங்கட்கிழமை காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை நடைபெறும். பயிற்சி கட்டணம் இல்லை. பயிற்சியின் முடிவில் சான்றிதழ் மற்றும் தொழில் துவங்க வங்கி கடன் ஆலோசனை வழங்கப்படும். தேவையான ஆவணங்கள் ஆதார் நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், மேலும் 100 வேலை அட்டை உள்ள குடும்பத்தினர் மற்றும் கிராமப்புற நபர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். விருப்பம் உள்ளவர்கள் 0545462515 என்ற தொலைபேசி எண்ணிலும், 9500314193 என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அல்லது இம்மாதம் 13 முன்பாக நேரில் வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, கால்நடைகளுக்கான

0: மாரி நோய் தடுப்பூசி முகாம் குறித்த விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடம் வந்துள்ள அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பசு எருமை இனங்களை கோமாரி நோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் 31/7/2026 வரை அனைத்து கிராமங்கள், நகராட்சி மற்றும் மாநகராட்சிகள் செலுத்தப்பட உள்ளது. மொத்தம் 141,300 கால்நடைகளுக்கு வாய் மற்றும் கால் நோய் தடுப்பூசி அதாவது FMD செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முகாம் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் மூலம் நடைபெற உள்ளது. இந்நோய் தாக்கும் பட்சத்தில் கால்நடைகளுக்கு சரிவர உணவு உண்ண இயலா நிலை, அதீத காய்ச்சல் மற்றும் வாயில் உமிழ்நீர் வடிதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இதனால் கால்நடைகளில் பால் உற்பத்தி பாதிக்கப்படும். மேலும் இந்நோய் மிக விரைவாக பரவும் தன்மை கொண்டது. இதனை தடுப்பதற்கு விருதுநகர் மாவட்டத்தில் 82 கால்நடை மருந்தகங்கள் மற்றும் 6 கால்நடை மருத்துவமனைகளில் பணிபுரிவோரை கொண்டு ஒரு கால்நடை உதவி மருத்துவர், கால்நடை ஆய்வாளர் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி குழுவினரால் FMD தடுப்பூசி இலவசமாக போடப்பட உள்ளது. மேலும் தடுப்பூசி பணி முடிவடைந்தவுடன் கால்நடை வளர்ப்போர் தங்களது ஆதார் எண் மற்றும் பதிவு செய்த அலைபேசி எண்ணிற்கு வரும் OTP-யை தடுப்பூசி குழுவினருக்கு தெரிவித்து பாரத் பசுந்தான் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை நலத்திட்டங்களை பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: அடுத்த சத்து கந்தக சத்து, சல்ஃபர் உள்ள அமினோ அமிலங்கள் வந்து இந்த சிஸ்டீன், மித்தியோனின் இந்த மாதிரி இருக்கிற அமினோ அமிலங்கள்ல சல்ஃபர் வந்து ஒரு முக்கிய கூறாக இருக்கிறது. இது இல்லைனா என்ன அறிகுறி அப்படின்னா, தலைச்சத்துல என்ன பார்த்தோமோ அதே தான். தலைச்சத்துல நம்ம என்ன பார்த்தோம், இலை வந்து மஞ்சளா இருக்கும், அதான் அதனுடைய முதல் அறிகுறின்னு பார்த்தோம். இந்த சல்ஃபர் கந்தக சத்துலயும் அறிகுறி என்னன்னா இலை மஞ்சளா தான் இருக்கும். என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னா, தலைச்சத்துல வந்து எங்க இலை மஞ்சளா இருக்கும், முதிர்ந்த இலை வந்து மஞ்சளா இருக்கும். இந்த கந்தகச்சத்து சல்ஃபர்ல இளம் இலைகள் மஞ்சளா இருக்கும். இது மட்டும்தான் நம்ம பார்க்கக்கூடிய, கண்ணில் பார்க்கக்கூடிய வேறுபாடு. ஏனென்றால் சல்ஃபர் வந்து இயங்கா சத்து. முன்னாடி பார்த்த சொன்ன சுண்ணாம்பு சத்து எப்படி இளம் இலைகள் அதனுடைய அறிகுறிகளை காட்டுதோ, அதே மாதிரி இந்த சல்ஃபருமே வந்து இயங்கா சத்துனால இளம் இலைகளில் அதனுடைய அறிகுறிகள் காட்டும். இதை எப்படி நம்ம நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னா, ஜிப்சம். ஜிப்சம் வந்து ஒரு கால்சியம் நிறைந்த ஒரு உரம். ஒரு ஹெக்டருக்கு 500 kg வந்து நம்ம மண்ணில் இடுவதன் மூலமாக கந்தக சத்து ஊட்டச்சத்து குறைபாட்டை வந்து நிவர்த்தி செய்யலாம். இப்போ அடுத்து வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் என்னென்ன, அது எப்படி வந்து தாவரத்துல அறிகுறிகள் ஏற்படுத்தி எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நுண்ணூட்ட சத்து வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது தாவரத்திற்கு. அது என்னதான் கம்மியான அளவுல தேவைப்பட்டாலும் அது குறைஞ்சிச்சுன்னா தாவரத்தோட மகசூல் வந்து அதிக அளவு பாதிக்கும். இப்ப முதல் சத்து வந்து இரும்பு. இரும்பு வந்து தாவரத்துடைய நுண்ணூட்டங்களே முக்கியமான ஒண்ணு. தாவரத்தின இந்த ஒளிச்சேர்க்கையெல்லாம் நடக்கும்போது பயிர் வினைகள்ல பாக்குறப்போ இந்த ஒளிச்சேர்க்கையில எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அப்படின்ற மாதிரி உணவு உற்பத்தி எல்லாம் நடக்கும். அப்படின்றப்போ அந்த எலக்ட்ரான் கடத்து சங்கிலி எல்லாமே என்னதான் இருக்கும் அப்படின்னா, இரும்பு மூலக்கூறுகள் தான் அதிகமா காணப்படும். இப்ப அந்த இரும்பு இல்ல, அந்த ஊட்டச்சத்து குறைபாடு கம்மியா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு என்ன அறிகுறி வருது அப்படின்னா, இலையில நரம்பிடை பச்சைய சோகை. இப்ப முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் இந்த நரம்பிடை பச்சைய சோகைனா, அது நான் வந்து மெக்னீசியம் குறைபாட்டுல சொல்லியிருப்பேன். மெக்னீசியம் குறைபாட்டுல அது வந்து முதிர்ந்த இலைகள்ல காணப்படும். இங்க இரும்புக்கும் அதே தான், நரம்படை பச்சைய சோகை தான். ஆனா எங்க அப்படின்னா இளம் இலைகள்ல காணப்படும். ஏன்னா இது வந்து ஒரு இயங்கா சத்து, அதனால அது முதிர்ந்த இலைகள்லே தேங்கி விட்டுரும், இளம் இலைகளுக்கு செல்லாது. அதனால நரம்பிட பச்சைய சோகை வந்து இளம் இலைகள்ல வந்து காணப்படும். நரம்பிட பச்சைய சோகைனா இலையோட நரம்பு மட்டும் பச்சை கலர்ல இருக்கும், மீதி இருக்கிற அந்த இலையோட பகுதிகள் எல்லாமே மஞ்சள் கலர்ல இருக்கும். ஸோ நரம்பிட பச்சைய சோகை இளம் இலைகளில வந்துச்சுன்னா அது வந்து இரும்பு சத்து குறைபாடு. இந்த இரும்பு சத்து குறைபாடும் முன்னாடியே நான் மண் வகைகளே சொல்லியிருப்பேன், சுண்ணாம்பு சத்து மண் எங்கெங்க அதிகமா இருக்கோ அங்க ஃபுல்லா இந்த இரும்போட அளவு குறைஞ்சிரும். அதனால அந்த இரும்புக்கான சுண்ணாம்பு சத்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த மண்ணில் அதுல வளரக்கூடிய தாவரங்கள்ல நீங்க இந்த நரம்பிட பச்சைய சோகையான ஒரு இலையை வந்து பார்க்கலாம். எதுல, இளம் இலைகள்ல பார்க்கலாம். நரம்பு பச்சைய சோகையை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபெரஸ் சல்ஃபேட் FeSO4 அதாவது அயன் இரும்பு உள்ளடக்கிய இந்த ரசாயன உரங்களை 0.5% வந்து நம்ம இலைவழி தெளிப்பு மூலமாக நம்ம கொடுக்கும் பொழுது இந்த இரும்பு சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம். எப்பயுமே ஒரு ஊட்டச்சத்து குறைபாட்டுனா அந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை கண்டறியும் தாவரங்கள் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அது மாதிரி இரும்புக்கு பார்த்தோம்னா இந்த நெல்லிக்காய், கரும்பு இந்த மாதிரி தாவரங்கள்ல இந்த இரும்பு சத்து குறைபாடு கண்டறியும் தாவரம் இண்டிகேட்டர் பிளான்ட் ஆக சொல்றாங்க. நெல்லிக்காய், கரும்பு,

0: இது எல்லாத்தையுமே. அடுத்து வந்து போரான். போரானும் எப்படி இரும்பு ஒரு நுண்ணூட்ட சத்துக்களில் இன்றியமையாததோ அதே மாதிரி போரானுமே வந்து மிகவும் வந்து இன்றியமையாததாக இருக்குது. எப்படின்னு பார்த்தாலும் அது வந்து இலைகளுக்கும் விதைகளுக்கும் அந்த போரான் வந்து மிகவும் வந்து இன்றியமையாது. எப்பயுமே ஒரு அந்த மகர்ந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு அந்த மகர்ந்த தூள்கள், அந்த போலன் டியூப்ஸ், அந்த போலன்ஸ்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே அந்த வளர்ச்சிக்கு எது தான் தேவை அப்படின்னா அந்த போரான் அப்படிங்கிற அந்த நுண்ணூட்ட சத்து மிகவும் தேவை. இப்படி போரான் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும், என்னென்ன அறிகுறிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பூக்களும் குறைஞ்சிரும். ஏன்னா பூக்களும் குறைஞ்சிரும், காய் பிடிக்கிறதும் நம்மளுக்கு குறைஞ்சிரும். இலைகளும் கனிகளும் என்னென்னா அது முதிர்ச்சி அடைய முன்னரே என்ன ஆயிரும்னா உதிர்ந்து விடும், கீழே வந்து உதிர்ந்துடும். அதே மாதிரி இலை வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி சுருண்டு நொறுங்கும் தன்மையாக மாறிடும். கனிகள் எல்லாம் பிளவு என்ன சொல்லுவாங்கன்னா பல சிதைவுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பல வெடிப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம நிறையா காய்களில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி வாழை இலையோ இந்த மாதிரி கொய்யாக்காயிலையோ பல வந்து ரெண்டாக பிளவுபட்டுருக்கும். இதுக்கு எல்லாமே எந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடுன்னு பார்த்தோம்னா போரானோட நுண்ணூட்ட சத்து குறைபாடு தான்.
1: இதுவரை தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
2: நேயர்களின் நினைவிற்கு இன்று இரவு 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம். 7:30 மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் மாவில் உயர் அடர் நடவு சாகுபடி மற்றும் சமச்சீர் உர மேலாண்மை திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழக முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற இருக்கிறது இன்று இரவு 7:30 மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில். மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். தற்சார்பு நிலையை நோக்கிய இந்தியாவின் பயணம் இந்தோனேஷியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த ஆசியான் நாடுகளுக்கும் வலுவான உந்து சக்தியாக மாறியுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து நிலையாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வழங்கல் சீராக தொடரும் என்று

0: என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்காமல் தொடரும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று கூறினார். அண்மையில் மேற்காசியாவில் ஏற்பட்ட பதற்றமான சூழலில் உலக அளவில் எரிபொருள் வழங்கலில் இடையூறு ஏற்பட்ட போதிலும் இந்தியா ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகள் மூலம் சவால் நிறைந்த சூழலை திறம்பட கையாண்டதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி, பரவலான இறக்குமதி உத்திகள் போன்றவற்றால் அந்த சூழலை மத்திய அரசு கையாண்டு எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத நிலையை உருவாக்கியதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றம் அடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மாநிலத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு உரிமை உள்ளதாக கூறினார். ஆனால் முதலமைச்சரின் பயணத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று திமுகவினர் நீதிபதிகளின் கண்டனத்திற்கு ஆளானதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் சம்மன் அனுப்பிய நிலையில் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் தவிர்ப்பது ஏன் என்றும் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பினார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் உள்ளிட்ட கட்சியினருடன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மத்திய அரசு என்எல்சி பங்கு விற்பனையை கைவிட்டால் அனைத்து கட்சியினரையும் ஒன்று திரட்டி மாநில அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று திரு சண்முகம் கூறினார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் மீதான புகார் தொடர்பாக போக்குவரத்துத்துறை இயக்குநருடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லக்கூடாது என்றும் அத்தகைய வாகனங்களின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். முதலுதவி பெட்டி, அவசரகால காவல்துறை உதவி எண்கள் போன்றவை வாகனங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்கள் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அலுவலர்களுடன் நெல் கொள்முதல், அரவை மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தரமான உணவு தானியங்களை கொள்முதல் செய்வதுடன் பொதுமக்களுக்கு உயர்தரத்திலான தானியங்களை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் வெளிப்படைத் தன்மையுடன் இருப்பதுடன் விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட்டு தடையின்றி உணவுப் பொருள் விநியோகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு வெங்கட்ரமணன் அப்போது வலியுறுத்தினார். நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மக்கும் கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட செழிப்பு பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையர் திரு செல்வ பாலாஜி தொடங்கி வைத்தார். இந்த உரம் விவசாயிகளுக்கு பெரிதும் உதவியாக உள்ளது என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தினந்தோறும் மொத்தம் 54 மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. இதில் 33 மெட்ரிக் டன் மக்கும் கழிவுகள் மாநகராட்சியில் உள்ள 7 நுண்ணுர செயலாக்க மையங்களில் மக்கும் கழிவுகளை அரைத்து 45 நாட்களில் உரமாக்கி பின்பு காய வைத்து நன்கு சலித்து அதனை ஒரு செழிப்பு உரமாக மாற்றுகின்றனர். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட செழிப்பு உரம் பசுமை செழிப்பு உரம் என்ற பெயரில் அதன் விற்பனையை நாமக்கல் உழவர் சந்தையில் மாநகராட்சி ஆணையாளர் செல்வ பாலாஜி பொதுமக்களுக்கு முதல் முறையாக தொடங்கி வைத்தார். இந்த செழிப்பு பசுமை உரம் ஒரு கிலோ 20 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது.

0: இந்த செழிப்பு உரங்களை வாங்கி செல்லும் பொதுமக்கள் விவசாயிகள் தங்கள் வேளாண் விளைநிலங்களில் அவற்றை பயன்படுத்த முடியும். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: இருவரி செய்திகள். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் ஹனல் தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள், தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் பங்கேற்கும் காலாண்டு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மற்றும் மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்த் அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 20-20 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில் சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இயற்கை இன்பம். சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
1: இந்த அழகான பூமி மனிதர்களுக்காக மட்டுமல்ல, எண்ணற்ற உயிரினங்களுக்கான இல்லமாகவும் உள்ளது. அந்த இல்லத்தை சமநிலையுடன் பாதுகாக்கும் மிகப்பெரிய இயற்கை அமைப்புகளில் ஒன்று காடுகளாகும். காடுகள் இல்லாமல் பூமியின் வாழ்க்கை சுழற்சி முழுமை பெறாது. நாம் சுவாசிக்கும் காற்று, நாம் குடிக்கும் நீர், நாம் பெறும் மழை என அனைத்திற்கும் காடுகள் முக்கிய காரணங்களாக உள்ளன. அதனால்தான் காடுகள் பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகின்றன. மனிதனின் நுரையீரல் உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்குவது போல், காடுகளில் உள்ள மரங்கள் பூமிக்கு உயிர்காற்றை வழங்குகின்றன. மரங்கள் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. இதனால் காற்று தூய்மையாகிறது. காடு இருந்தால் நாடு இருக்கும், காற்று இருந்தால் வாழ்க்கை இருக்கும் என்ற பழமொழி காடுகளின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. காடுகள் வெறும் மரங்களின் கூட்டமல்ல, அவை ஒரு முழுமையான உயிரியல் அமைப்பாகும். மரங்கள், செடிகள், விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், நுண்ணுயிர்கள் என பல உயிரினங்கள் இணைந்து வாழும் இயற்கையின் மிகப்பெரிய வீடு காடுகளாகும். ஒரு காட்டில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு முக்கிய பங்கு உள்ளது. பறவைகள் விதைகளை பரப்புகின்றன, பூச்சிகள் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றன, மரங்கள் மண்ணை பாதுகாக்கின்றன. இவ்வாறு அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இயற்கை சம

0: நிலையை உருவாக்குகின்றன. திருக்குறள் கூறுகிறது, வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழம் என்றுணரப்பற்றாற்று. மழை இல்லாமல் உலகம் இயங்காது என்பதை வள்ளுவர் கூறுகிறார். மழை உருவாகுவதிலும் காடுகளுக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது. மரங்கள் நீராவியை வெளியிட்டு மேக உருவாக்கத்திற்கு உதவுகின்றன. இதனால் மழை பொழிவு சீராகிறது. ஆனால் இன்று மனிதன் செயல்பாடுகளால் காடுகள் வேகமாக அழிக்கப்பட்டு வருகின்றன. விவசாய விரிவாக்கம், நகர வளர்ச்சி, சாலை அமைத்தல், தொழிற்சாலை வளர்ச்சி போன்ற காரணங்களால் பல பகுதிகளில் காடுகள் குறைந்து வருகின்றன. காடுகள் அழிவதால் பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன. மழைப்பொழிவு குறைகிறது, வெப்பநிலை அதிகரிக்கிறது, மண் அரிப்பு ஏற்படுகிறது, நிலத்தடி நீர் குறைகிறது, பல உயிரினங்கள் தங்களுடைய வாழ்விடங்களை இழக்கின்றன. ஒரு சிறிய கவிதை: காடு அழிந்தால் மழை அழியும், மழை அழிந்தால் வளம் அழியும், வளம் அழிந்தால் வாழ்வு அழியும், காடை காப்பதே நம் கடமை. இந்த வரிகள் காடுகளுக்கும் மனித வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பை தெளிவாக எடுத்துரைக்கின்றன. காடுகள் மனிதனுக்கு பல்வேறு வளங்களை வழங்குகின்றன. மருந்து பொருட்கள், பழங்கள், மூலிகைகள், மரப்பொருட்கள் என பல பயன்கள் காடுகளிலிருந்து கிடைக்கின்றன. பல பழங்குடியின மக்களின் வாழ்க்கையும் காடுகளை சார்ந்தே உள்ளது. ஆனால் காடுகளை பயன்படுத்துவது என்பது அவற்றை அழிப்பது என்று பொருள் அல்ல. இயற்கையோடு இணைந்து தேவையான அளவு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். காடுகள் மீண்டும் வளர்வதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும். இன்று உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றான காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதிலும் காடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதிகமான மரங்கள் இருந்தால் காற்றில் உள்ள கார்பன் அளவு குறையும், பூமியின் வெப்பநிலையை சமநிலைப்படுத்த உதவும். மகாத்மா காந்தியின் கருத்து: இயற்கை மனிதனின் தேவைகளை நிறைவேற்றும், ஆனால் பேராசையை அல்ல. இந்த வார்த்தைகள் காடுகளை பாதுகாக்கும் பொறுப்பை நமக்கு நினைவூட்டுகின்றன. காடுகளை பாதுகாக்க நாம் செய்யக்கூடிய செயல்கள்: அதிக அளவில் மரக்கன்றுகளை நட வேண்டும். வளர்ந்த மரங்களை தேவையின்றி வெட்டக்கூடாது. காடுகளில் தீ ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும். இயற்கை வளங்களை வீணாக்காமல் பயன்படுத்த வேண்டும். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மக்களாகிய நமக்கும் இதில் முக்கிய பங்கு உள்ளது. பிறந்த நாள் போன்ற சிறப்பு நாட்களில் மரம் நடலாம். நண்பர்களிடம் பசுமை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். பொது இடங்களில் பசுமை இயக்கங்களை உருவாக்கலாம். ஒரு மரம் வளர்வதற்கு பல ஆண்டுகள் ஆகும், ஆனால் அதை வெட்ட சில நிமிடங்கள் போதும். எனவே மரங்களின் மதிப்பை உணர்ந்து அவற்றை பாதுகாக்க வேண்டும். ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி: நமது குழந்தைகள் எதிர்காலத்தில் உண்மையான காடுகளை பார்க்க வேண்டுமா, அல்லது புத்தகங்களில் மட்டுமே காடுகளின் படங்களை பார்க்க வேண்டுமா? இந்த கேள்விக்கான பதில் நமது இன்றைய செயல்களில் உள்ளது. காடுகள் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. காடுகளை பாதுகாப்பது என்பது இயற்கையை மட்டும் காப்பது அல்ல, நமது எதிர்காலத்தையும் காப்பதாகும். நிறைவாக, ஒரு மரம் நடுவது ஒரு விதையை விதைப்பது அல்ல, ஒரு தலைமுறையின் வாழ்வை பாதுகாப்பது என்ற உண்மையை மனதில் கொண்டு காடுகளை நேசிப்போம், மரங்களை வளர்ப்போம், இயற்கையை பாதுகாப்போம், காடுகளை காப்போம், பூமியின் நுரையீரலை பாதுகாப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்கியவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். உற்சாகமான இனிய காலை வணக்கம் நேயர்களே. நேரம் 7:38 நாம இன்னைக்கு அறிவும் ஆயிரம் நிகழ்ச்சியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு அறிவோம் ஆயிரம் பகுதியில் பிரதம மந்திரியின் ஸ்வநிதி யோஜனா திட்டத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நாடு முழுவதும் வியாபாரம் செஞ்சிட்ருக்கிற தெருவோர வியாபாரிகளுக்கு கடனுதவி வழங்க 2023

2020 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அதாவது COVID-19 பெருந்தொற்று காரணத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தெருவோர வியாபாரிகளுக்கு ₹10,000 வரையிலான மூலதன கடனை வழங்குறது மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க இந்த ஸ்வநிதி யோஜனா திட்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, குறைஞ்ச வட்டியில் வட்டி மானியம் மற்றும் இலக்க முறை பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கிற வசதிகளை வழங்கி தெருவோர வியாபாரிகளை சுயசார்பு அடைய செய்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமாக இருக்குங்க. இன்றைக்கி அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் கேட்ட இந்த தகவலோட புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் இது காற்றலைகளில்.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை வரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்டு மகிழலாம் மதுரத்தென்றல். எப்பவுமே ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிந்தனை வரிகளோட ஒரு தன்னம்பிக்கை வரிகளோட ஆரம்பிச்சா ரொம்பவே உற்சாகமா இருக்கும் அப்படிதானங்க. நேர்மறையான எண்ணத்தோட இந்த நாளை தொடங்கினா இந்த நாள் மட்டும் இல்லைங்க, எந்த நாளும் ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வரிகளோட மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து திரைசை பாடல் கேட்கலாம். பிரியங்கா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரலில்.

0: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு, வீட்டுல இருக்க வழி நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வழி நான் தான் பாக்கணும். சரி, குப்பைய கூட்டிட்டு வந்து சமைக்கிற வேலைய பாப்போம்.
1: சாந்தாக்கா, நீங்க சொன்னாங்க, நீங்க எப்படி பண்ணலாம்?
2: தலைவரு,
1: வீட்டுல இருக்க குப்பைய ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும். அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
0: நான் மட்டுமா குப்பையை தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
3: ஏமா, அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பைய போடுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டிய தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
0: சரிமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இனிமேலாச்சும் நம்ம எல்லாரும் மாறலாம்.
4: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேர்களே, இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல்நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக இரு நாடுகளும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு தீவிரவாதத்தை முறியடிப்பதற்கான உலகளாவிய முயற்சிகளை உறுதியாகவும் ஒருங்கிணைந்தும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். தீவிரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுக்கும் நடவடிக்கையில் ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச அளவில் தீவிரவாத செயல்களுக்கு நிதி வழங்கும் நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்வது என்றும் பேச்சுவார்த்தையில் உறுதியளிக்கப்பட்டதாக கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்பது என்று அப்போது இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். பின்னர் ஜகார்த்தாவில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய திரு நரேந்திர மோடி, உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று

0: ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். அந்நாட்டில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர் இந்தியா ஆஸ்திரேலியாவில் 3வது உச்சி மாநாட்டில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் பங்கேற்கிறார். மேலும் இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் அமைப்பின் நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பல்வேறு துறைகளில் எல்நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு முக்கிய துறைகளின் செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். எல்நினோவால் ஏற்படக்கூடிய அனைத்து சூழலையும் கண்காணிக்கவும், தாமதமாகும் பருவமழையால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாவட்டங்களில் ஏற்படும் தாக்கம் குறித்து சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடன் இணைந்து மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அப்போது பிரதமரின் முதன்மைச் செயலாளர் அறிவுறுத்தினார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் அதற்கான பணிகளை கண்காணிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. பாதிப்பு ஏற்படும் மாவட்டங்களில் போதிய குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும், சிக்கனமான நீரை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பஹ்ரைனுக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்ட அவர் அந்நாட்டு பிரதமர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா முன்னிலையில் மன்னர் ஹமத் பின் ஐசா அல் கலீஃபாவை சந்தித்து பேசினார். துணை பிரதமர் ஷேக் ஹாலித் பின் அப்துல்லா அல் கலீஃபாவையும் டாக்டர் ஜெய்சங்கர் தனியாக சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பஹ்ரைனுடனான இந்தியாவின் நீண்டகால நல்லுறவு மேலும் வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாட்டை அமைச்சர் எடுத்துக் கூறினார். பஹ்ரைனில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ததற்காக அந்நாட்டு தலைவர்களுக்கு டாக்டர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்தும் மண்டல அளவிலான பிரச்சினைகள் குறித்தும் அந்நாட்டு தலைவர்களுடன் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய பொம்மைகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். உயர்தரத்திலான பொம்மைகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் போட்டி நிறைந்த நாடாக உருவாகியுள்ளது என்று அவர் கூறினார். வெளிநாடுகளிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி செய்த நிலை மாறி தற்போது 153 நாடுகளுக்கு பொம்மைகளை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், இதன் மூலம் கடந்த 2019 ஆண்டிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி 71% குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தரமான தற்சார்பு உற்பத்தி அதிகரித்திருப்பதே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் கனல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்த அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை தொடர்பான பணிக்குழு கூட்டம் அடுத்த மாதம் நடைபெற இருப்பதாக கூறினார். லிபுகேக், லிம்பியாதுரா, காலாபாணி ஆகிய எல்லைப் பகுதிகளில் இரு நாடுகளுக்கும் இடையே பிரச்சினை தொடர்வதாகவும் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. தலைநகர் கராக்கஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த மாதம் 24ஆம் தேதி அடுத்தடுத்து 2 சக்திவாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதில் ஏராளமான கட்டடங்கள் தரைமட்டமாகின. 100 ஆண்டுகளுக்கு பின்னர் வெனிசுலாவில் ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்திருப்பதாகவும், 16,000-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலநடுக்கத்தால்

பாதிக்கப்பட்ட சைமன் போலிவர் சர்வதேச விமான நிலையத்தில் விரைவில் வர்த்தக போக்குவரத்து தொடங்கும் என்று அந்நாட்டு இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகூஸ் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையில் 3 வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சர்வதேச கடல் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் மற்றும் கப்பல் ஊழியர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் விமான பாதுகாப்பு கட்டமைப்புகள், கடலோர கண்காணிப்பு கருவிகள் மற்றும் தரையிலிருந்து வானில் உள்ள ஏவுகணைகளை குறிவைத்து தாக்குதல் என்ற அடிப்படையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில் சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவரில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்து அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25:42.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் PL அழகமை அவர்கள்.
3: மஞ்சள் காமாலைன்னு சொன்னா கண்டிப்பா லிவர் வியாதின்னு சொல்லிடுவோம். பட் ஆனா அது இன்னொரு உண்மை என்னன்னா, எல்லா மஞ்சள் காமாலையும் ஹெப்படைடிஸ் வைரஸ்னாலதான் வரணும்னு அவசியம் இல்லை. ஆல்கஹால் லிவர் டிசீஸ்லயும் மஞ்சள் காமாலை வரலாம், ஹெப்படைடிஸ் வைரஸ் இன்ஃபெக்ஷன்லயும் மஞ்சள் காமாலை வரலாம், எத்தனையோ காரணங்கள்னால மஞ்சள் காமாலை வரலாம். அதனாலதான் நான் பொதுவா எல்லாருக்குமே என்ன சொல்ல விரும்புவேன்னா, மஞ்சள் காமாலைனாலே ஒரே ஒரு வியாதி கிடையாது. மஞ்சள் காமாலைங்கிறது பல வகையான வியாதியோட வெளிப்பாடா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ஃபீவர் வருதுன்னா அந்த ஃபீவர் வந்து மலேரியா ஃபீவராவோ டைஃபாய்ட் ஃபீவராவோ டெங்கு ஃபீவராவோ இருக்கலாம். அது மாதிரி மஞ்சள் காமாலைங்கிறது எத்தனையோ காரணங்கள்னால வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட் ஒரு டிபி இருக்கு, அவங்க டிபி மாத்திரை போடுறாங்கன்னா அந்த மாத்திரையுடைய ஒவ்வாமைனால கூட மஞ்சள் காமாலை வரலாம். ஒரு ஃபிட்ஸ் மாத்திரை போடுறாங்கன்னா அந்த மாத்திரையோட ஒவ்வாமையில மஞ்சள் காமாலை வரலாம். சில ஹெல்த் ட்ரிங்க் நினைச்சு சில பேர் எல்லாம் சாப்பிடுவாங்க, இதை சாப்பிட்டா எனக்கு ஹெல்த் வரும்னு சொல்லி எதையாவது அரைச்சு குடிக்கிறது, பவுடரை வாங்கி சாப்பிடுறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மருந்துகளுடைய ஒவ்வாமைனால மஞ்சள் காமாலை வரலாம். மஞ்சள் காமாலைங்கிறது ஒரு அறிகுறி, லிவர் கல்லீரல் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத குறிக்கிற ஒரு அறிகுறி தான் மஞ்சள் காமாலை. ஒரு பேஷண்ட்டுக்கு மஞ்சள் காமாலை இருந்துச்சுன்னா அது என்ன வகையான மஞ்சள் காமாலை, ஏன் வந்திருக்கு, இல்ல ஹெப்படைட்டிஸ்னாலதான் வந்திருக்கா, இல்ல வேற மருந்துகளோட ஒவ்வாமையில வந்திருக்கா, இல்ல வேற என்ன காரணங்கள்லாம் வந்திருக்கு. சம்டைம்ஸ் பித்தப்பை பிரச்சனைகள், பித்த குழாய் பிரச்சனைகள்லயும் மஞ்சள் காமாலை வரும். அந்த மாதிரி கல்லீரல் வியாதி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பித்தத்துடைய போக்கில பிரச்சனை இருந்தாலும் மஞ்சள் காமாலை வரலாம். சோ என்ன காரணம் தெரிஞ்சு நம்ம ட்ரீட் பண்ணலாம். பட் பொதுவா கல்லீரல் வியாதினா மஞ்சள் காமாலை. இப்ப கல்லீரல் வியாதியோட ஏர்லி சிம்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஹெப்படைட்டிஸ் வைரஸ்னால வரக்கூடிய மஞ்சள் காமாலை ஏர்லி சிம்டம் வந்து நாசியா வாமிட்டி, பசிக்கல, சாப்பிட முடியல, ஒமட்டுது, நாலு நாளா எனக்கு ஒமட்டுது, நாலு நாளா சாப்பிடல அப்படின்னு சொல்லுவாங்க. வருவாங்க, ஒமட்டுறதுக்காக வருவாங்க, கண்ணை பார்த்தோம்னா லேசா மஞ்சள் காமாலை அப்பதான் எட்டி பார்க்கும், டெஸ்ட் பார்த்தோம்னா கல்லீரல்ல பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சிடும். அந்த ஏர்லி

0: சிம்டம்ங்கிறது வந்து பசியின்மை, ஒமட்டல், வாமிட். அப்படியாதான் முதல்ல தெரியும். சில பேஷண்ட்க்கு ஃபீவரும் சேர்ந்து வரும். அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள மஞ்சள் காமாலை வந்துடும். இதுதான் வந்து ஹெப்படைட்டிஸ் வைரஸ்ல வரக்கூடிய ஏர்லி சிம்டம்.
1: தீவிரமான நோய் கல்லீரல் நோயாக இருந்தாலும் அது வெளிப்படுத்தக்கூடிய குறிகுணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப எளிதான சின்ன அறிகுறிகள் தான் பெரிய நோய்களுக்கு நமக்கு அதோட வெளிப்பாடா தெரியலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. மஞ்சள் காமாலை என்பது ஒரு நோய் அல்ல, இது பலதரப்பட்ட நோய்களோட ஒரு அறிகுறியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க டாக்டர். அதிதீவிர அதாவது அக்யூட் சிவியர் டிசீஸ்க்கும் இந்த நாள்பட்ட கல்லீரல் நோய்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது டாக்டர்? இதுக்கு என்ன கால அளவு வந்து மருத்துவ முறைகள்ல நம்ம வகைப்படுத்தி இருக்கிறோம்?
0: கல்லீரல் வியாதிகளை வந்து இப்ப நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணது காரணங்களை வச்சு பண்ற டிவிஷன். ஆல்கஹால், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், ஹெப்படைட்டிஸ் வைரஸ். இப்ப நம்ம சொல்றது வந்து கால அளவு பொறுத்தது. அக்யூட் லிவர் டிசீஸ், கிரானிக் லிவர் டிசீஸ். அக்யூட்னா ரீசெண்டா கொஞ்ச நாட்களுக்குள்ள வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸோ ஹெப்படைட்டிஸ் பி வைரஸோ ஒரு அக்யூட்டா ஒரு ஜாண்டத்தை ஏற்படுத்தும். இதே கிரானிக்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 10 வருஷமா ஆல்கஹால் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆல்கஹால் லிவர் டிசீஸ் வருது. ஃபேட்டி லிவர்ங்கிறது 20 வருஷமா இருக்குது, வெயிட் கூட இருக்காங்க, டயபெட்டிஸ் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, கண்ட்ரோல் இல்லாத சக்கரை இருக்கு, அவங்களுக்கு வர லிவர் டிசீஸ். அது வந்து கிரானிக் லிவர் டிசீஸ். பொதுவா 6 மாசத்துக்கு கால அளவுக்கு உள்ள இருக்கிற டிசீஸ் அக்யூட் லிவர் டிசீஸ், 6 மாச காலத்துக்கு மேல இருக்கிற லிவர் டிசீஸ் கிரானிக் லிவர் டிசீஸ் சொல்லுவோம். இதுல ஆல்கஹாலும் ஃபேட்டி லிவரும் கிரானிக் லிவர் டிசீஸ்ல வரும். ஹெப்படைட்டிஸ் ஏ இ மருந்துகளுடைய ஒவ்வாமையில வர ஹெப்படைட்டிஸ் ஆண்டு இதெல்லாம் அக்யூட் லிவர் டிசீஸ்ல வரும். இந்த ஹெப்படைட்டிஸ் பி ஓ சி ஓ சொன்னேன் இல்லையா, அந்த சிரிஞ்சஸ் மூலமா பிளட் மூலமா பரவுறது, இது வந்து அக்யூட்டாவும் தெரியலாம், கிரானிக்காவும் தெரியலாம், ரெண்டு மாதிரியாவும் தெரியலாம். சோ அக்யூட்ங்கிறது 6 மாசத்துக்குள்ள இருக்கிறது, கிரானிக்ங்கிறது 6 மாசத்துக்கு மேல இருக்குது. சோ என்ன காரணத்தினால வியாதி வருதுங்கிறத பொறுத்து அந்த அக்யூட்டா சிறிய காலகட்டத்துக்குள்ள வியாதியா மாறலாம், இல்ல கிரானிக்கா கொஞ்ச நாள் பட்டு உள்ள கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் பண்ணி வியாதியா மாறலாம்.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளித்தார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி எல் அழகமை அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: நேரம் 7:30, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கலாம் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள்.
4: இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நாம் எல்லாரும் நடிகர்கள், இது வந்து ஞானிகள் சொல்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலகத்துக்குள்ளே எத்தனையோ நாடக மேடைகள், எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ நாடகங்கள், இதெல்லாம் எப்படி ஆரம்பமாச்சு அதுதான் இன்றைக்கி தகவல். அதாவது ஆதி மனிதன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைகையாலேயே எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தான். அதனால் அப்போவே நடிப்பு ஆரம்பமாயிட்டது. முதல்ல ஒரு வேட்டையை தான் அவன் வந்து நடித்து காட்டியிருப்பான். இவன் எப்படி போனான், எதிரில் மிருகம் எப்படி வந்தது, அதோடு எப்படி சண்டை போட்டான், எப்படி அடித்து கொண்டுகிட்டு வந்தான், இதை அப்படியே மற்றவங்களுக்கு நடித்து காட்டியிருப்பான். ஏன்னா மொழி கிடையாது. இந்த காலத்துலலாம் நாடகங்களில் நடிக்கிறவங்கள நடிகர்கள்ங்கிறோம். ஒரு காலத்தில் இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? திஸ்பியர்கள் அப்படின்னு பேரான். இதுக்கு காரணம் உண்டு. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டில் திசிபியஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு பெரிய நாடக கலைஞன். அவன் சில இளைஞர்களை சேர்த்துக்கிட்டான், பயிற்சி கொடுத்தான், நாடக குழுவை உருவாக்கினான், நடிகர்களையும் நாடகத்துக்கு தேவையான பொருள்களையும் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டியையும் தயார் பண்ணான். அந்த வண்டியிலேயே அவன் வந்து கிரேக்க நாடு பூராவும் சுற்றினான், ஊர் ஊராக நாடகம் போட்டான். ஒரு ஊருக்கு போனதும் அங்கே நாடகம் நடத்த தியேட்டர் இருக்கா அப்படிங்கன்னெல்லாம் பார்க்குறது இல்லை அவன். ஏன்னா அப்போலாம் தியேட்டர்னால் என்னென்னு தெரியாது. நாடகம்னால் அது ஒரு மூடிய கொட்டைக்குள்ளே தான் நடத்தணுங்கிறது அப்போ யாருக்குமே தோணலை. இந்த வண்டி போகும், அதுவே ஒரு பகுதி, அப்படியே ஒரு மேடை மாதிரி விரிச்சிக்கும், அதில் ஏறி நின்றுக்கிட்டு நாடகத்தை நடித்து காட்டுவாங்களாம். மக்கள்லாம் எதிரில் தரையில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. உலகத்தின் முதல் நடமாடும் தியேட்டர் இது தானா. இந்த திசிபிஎஸ் தான் முதல் முதலாக உலகத்தில் நாடகங்கிற பொழுதுபோக்கை நடத்தி காட்டினவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொந்தமாக நாடகம் எழுதுனா, நடித்தான், நாடகத்தை இயக்கினான். அதனால தான் அவனை வந்து ஃபஸ்ட்டு மேன் ஆஃப் தி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான் நாடக மேடையின் முன்னோடி. கிரேக்கர் காலத்திலேயே நாடக ஆசிரியர்கள், நடிகர்கள், ரசிகர்கள் இவங்கள்லாம் உருவாகிட்டாங்களாம். நாடகத்தின் சரித்திரத்தில் இந்த மூணு பிரிவும் ரொம்ப முக்கியம். அதாவது கிரேக்க தியேட்டர்கள்லாம் திறந்த வெளி மேடைகள் தான், பெரும்பாலும் மலைச்சரிவுகள், அதுவே படிப்படியாக பண்ணியிருப்பாங்க. கீழே அரைவட்ட வடிவில் மேடை, அதுக்கு ஆர்கெஸ்ட்ரான்னு பேர். பிற்காலத்தில் இதில் உட்காந்து இசைக்குழுவினர் வந்து வாய்ச்சதுனால இசைக்குழுவுக்கே ஆர்கெஸ்ட்ராங்கிற பேர் வந்துட்டது. இப்போது கிரேக்க தியேட்டர்களில் ஒன்று, அதோடய காலம் வந்து கிமு 340. அதை இன்னமும் பாதுகாத்து வச்சிருக்கேன்.

0: எபி டவரஸ் அப்படிங்கிற இடத்துல அது இருக்குது தான். இன்னமும் அந்த தியேட்டரை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்களாம். சிறந்த கிரேக்க நாடகங்கள்லாம் அங்கே நடிக்கிறாங்களாம். ஆரம்ப காலத்திலேயே கட்டணம் கிடையாது, அப்புறம் பின்னாடி தான் நுழைவு கட்டணம்லாம் அப்படியே வந்துட்டு தான். நடிகர்கள் வந்து பளபளப்பான ஆடைகள் உடுத்தியிருப்பாங்களாம். இந்த குதிகால் உயர்ந்த காலணிகள் போட்டிருப்பாங்களாம். இதெல்லாம் பழைய குறிப்புகள். பலவிதமான உருவங்களில் மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற முகமூடி, அதனால் ஒரே நடிகர் பல வேடங்களில் நடிக்கிறது உண்டான். ஆரம்பத்தில் பெண் நடிகர்கள் கிடையாது, எல்லாம் ஆண் நடிகர்கள் தான். ரோமானியர்கள் தான் முதல் நிரந்தர நாடக மேடையை கட்டினவங்க, அதுதான் முதல் தியேட்டர். கிமு 1048 காலகட்டத்தில் பாம்பிங்கிற நகரத்தில் அதை கட்டியிருக்கிறாங்களாம். கிரேக்க ரோமானிய தியேட்டர்களின் அடிப்படையிலேயே இந்த இத்தாலிய வடிவமைப்பாளர்கள் இந்த குதிரை லாட வடிவில் ஒரு ஆடிட்டோரியத்தை உருவாக்குனாங்களாம். இப்படி அதை பற்றி நிறைய தகவல் இருக்குது. 1576 லண்டனில் இந்த பின்ஸ்பர்ரி, அப்புறம் அந்த பில்ட்ஸில், அப்புறம் ஜேம்ஸ் இப்படிங்கிறவர் முயற்சியால் தான் இங்கிலாந்தில் முதல் தியேட்டர் உருவாச்சான். அப்படி ஒருத்தர் இருந்தாராம். உலக நாடக மேடையின் வரலாறு இதுதான். அதாவது இப்போல்லாம் அறிவியல் வளர்ச்சி அதிகமாகிட்டது, திரைப்படம் தொலைக்காட்சி எல்லாம் வந்தாச்சு. ஒவ்வொரு வீடுமே ஒரு குட்டி தியேட்டர் மாதிரி ஆகிட்டுது. தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து எழுந்திருக்கவே மனசு வர்றதில்லை. ஒரு அம்மா ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாங்களாம் இந்த காலத்தில். டாக்டர் எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார், ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கார், எனக்கு சந்தேகமாக இருக்குன்னாங்களாம். இது மனக்கோளாறு இல்லைங்க, ஆர்வக்கோளாறு, அவ்வளவுதான், இதுக்காக பயப்படாதீங்கன்னாராம் டாக்டர். அப்படி இல்லை டாக்டர், டிவி ஓடும்பொழுது நாம் எல்லாம் அதை பார்க்குறோம் சரி, ஆனால் அவர் அப்படி இல்லை, டிவியை நிறுத்தினதுக்கு அப்புறமும் அதையே ஒத்து பார்த்துட்டு உட்காந்துருக்கிறார், அதனால தான் சந்தேகப்பட்டு உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னாங்களாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இதுவரை கேட்டீர்கள் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இனிய உற்சாகமான சுறுசுறுப்பான பரபரப்பான இனிய காலை வணக்கம் நேர்களே. மதுரத்தென்றல் கேட்டு ரசிக்கலாமா? மதுரத்தென்றல உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் தர நான் ரெடியா இருக்கேன் சுந்தரி. எப்பவுமே நான் சொல்லுவேன் இல்லையா, ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தன்னம்பிக்கை வரிகளோடு ஆரம்பித்தா அந்த ப்ரோக்ராமும் சூப்பராக இருக்கும், அந்த நாளும் நல்லாயிருக்கும் அப்படின்ற தன்னம்பிக்கை வரிகள் உங்களுக்காக. இதோ இலக்கை நோக்கி நகரும் உங்களுக்கு, அதாவது இதை தான் டார்கெட் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இன்றைக்கி வந்து இதை அச்சீவ் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டோடு இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த நாள் மட்டும் இல்லைங்க, எந்த நாளும் நல்ல நாள் அப்படின்ற நம்பிக்கை வரிகளோட பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ உங்களுக்காக காற்றலைகளில் செவிகளுக்கு இதமாக.

நேரம் 7:43 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில். ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் அப்படின்னு ரொம்பவே பரபரப்பான இந்த பிஸியான ஷெட்யூலில் மனசுக்கு பிடிச்ச பாடலும் கேட்டால் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக தான் அங்கே இருக்கும். அதே மாதிரி வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு, அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் கூட மாட நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அது அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு டைம் சேவிங்காக இருக்கும். சரி, இந்த வேலையை முடிச்சிட்டேப்பா, ஓ சூப்பர் நல்லாயிருக்கு அப்படின்னு ஒரு சின்ன பாராட்டம் அவங்களுக்கு கொடுத்துட்டா அந்த வேலையை அவங்க நிதமும் கண்டினியூ பண்ணுறதுக்கு கூட ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. மதுரத்தண்டில் அடுத்ததாக பிரியமுடன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் கேட்கலாமா?

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 7:50. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோங்க. காலையில் இந்த பிஸியான ஷெட்யூலில் ஸோ நம்மளுடைய ஒர்க்கை வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸுக்கு முன்னாடியே வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத டென்ஷனை குறைச்சிடலாம். அதே மாதிரி அவசர அவசரமாக போகிறோம் அப்படின்ற சாக்கில் நமக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோமா அப்படின்னு 1-2 தடவை செக் பண்ணிக்கணுங்க. மறக்காமல் 2-வீலரில் போகிறவங்க ஹெல்மெட்டும் காரில் போகிறவங்க சீட் பெல்ட்டும் போட மறந்துடவே மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லைங்க, தேவையான ரெக்கார்ட்ஸ் அதாவது லைசன்ஸு, ஆர்சி, இன்சூரன்ஸ் அப்படின்னு அந்த தேவையான ஐட்டங்கள் எல்லாமே இருக்கா அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. மதுரை தண்டில் அடுத்த பாடல் கேட்கலாமா? புன்னகை தேசம் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் குரலில்.

பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம். எங்கள் பாட்டுக்களை தென்றல் ஏந்திச் செல்லும்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல மதுர தென்றல் பகுதியில நிறைவான பகுதியில இருக்கோங்க. மதுர தென்றல் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாய் வருது புன்னகை பூவே திரைப்படத்திலிருந்து பாப்ஷால்னி குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நிறைவடைந்தது மதுரை தென்றல் நேர்களே. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுந்தரி. இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடியை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றம் அடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணே விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிக் குழந்தைகளை ஏற்றுச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 8:03. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மீண்டும் கேட்கலாம் மதுரத்தென்றல். உற்சாகமான இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு ஒரு சின்ன தன்னம்பிக்கை வரிகளோட ஆரம்பிச்சிடலாமா? அதாவதுங்க, முயற்சிகளை விதச்ச உடனேயே வந்து வெற்றி அப்படின்றது வந்து முளைக்கிறது இல்லை. அந்த முயற்சியிலேயே தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி அப்படின்ற இலக்கை அடையலாம். அந்த வெற்றி அப்படின்ற இலக்கு வந்து நிஜமாகவும் மாறும் அப்படின்ற தன்னம்பிக்கை வரிகளோட மதுரத்தென்றல் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படுது. கம்பீரம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கோம் மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலா கோகுலம் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் வர காத்திருக்கின்றது. நேரம் 8:08.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலா கோகுலம் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் வர காத்திருக்கின்றது. நேரம் 8:08.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
3: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. India and Indonesia strongly condemn terrorism in all its forms and call for decisive and coordinated international efforts to combat this menace. Prime Minister Narendra Modi becomes first Indian Prime Minister to address Indonesian Parliament, calls for deeper strategic partnership between the two countries. Prime Minister's office reviews El Nino impact, asks central ministries to work with states on preparedness measures. ED conducts searches at multiple locations in Kolkata in connection with financial irregularities involving bank accounts linked to Trinamool Congress. US launches strikes against Iran after attacks on vessels in Strait of Hormuz, also revokes its sanctions relief on Iranian oil. And in football, Argentina and Switzerland enter quarterfinals of FIFA World Cup. India and Indonesia have strongly condemned terrorism in all its forms and called for decisive, coordinated international efforts to combat the threat in accordance with international law. In a joint statement issued after bilateral talks between Prime Minister Narendra Modi and Indonesian President Prabowo Subianto in Jakarta, the two leaders urged action against globally proscribed terrorist and terrorist organizations, including those designated under the UN Security Council's 1267 Sanctions Committee. We have more from a correspondent.
4: The two leaders agreed to deepen cooperation in preventing and countering terrorism and violent extremism conducive to terrorism. The cooperation will include measures to curb terror financing, strengthen implementation of internationally agreed anti-money laundering, and countering the financing of terrorism standards, prevent the misuse of emerging technologies by terrorist groups, and tackle online radicalization and recruitment through digital platforms. Reaffirming a zero-tolerance approach to terrorism, the two sides pledged to continue disrupting terror financing networks and enhance bilateral and multilateral cooperation, including through the United Nations and the Financial Action Taken Force, FATF. Recognizing the links between terrorism and transnational organized crime, India and Indonesia agreed to strengthen information sharing and exchange of best practices in line with their domestic laws and international obligations. They also welcomed the early conclusion of Memorandum of Understanding on Counterterrorism Cooperation, which is expected to be signed soon. The two countries welcome the planned third India-Indonesia Security Dialogue as a platform to expand cooperation in counter-terrorism, transnational crime, cyber-security, emerging technologies, defense industry, maritime security and space. Both leaders also agreed to explore greater cooperation in the cyber domain through policy dialogue, capacity building and exchange of expertise and best practices. Shundipan Dash.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 8:30:38. மீண்டும் இணையலாம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். உங்களுக்காக புது புது பாடல்கள் மற்றும் இனிமையான பாடல்கள், குஷியான பாடல்கள், ஜாலியான பாடல்கள் அப்படின்னு பல வெரைட்டியில பாடல்கள் ரெடியா இருக்குங்க. பாடல்கள் தர நான் ரெடியா இருக்கேன் சுந்தரி. மதுரை தென்றல்ல முதல் பாடலா கேட்கலாம் அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணன் மற்றும் குழுவினர் குரலில்.

நேரம் 8:35 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன். மதுரை திண்டல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாய் ராசி திரைப்படத்துல இருந்து பாடல் வர ரெடியா இருக்குங்க. இணைந்திருங்கள் நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ராஜா திரைப்படத்துல இருந்து அருமையான பாடல் ஒழித்து முடித்த நேரம் 8:46. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸ்ல மதுரை தண்டலா. அடுத்த பாடலா ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து சித்தகத்தி பூக்கள் உங்களுக்காகவே வந்துகிட்டே இருக்குங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுர தண்டல் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா ரோஜா கூட்டம் திரைப்படத்துல இருந்து ஆப்பிள் பெண்ணை பாடல் வந்துகிட்டே இருக்கு. 8:52
1: ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ

0: முத்தம் கேட்டு தூங்கவில்லை.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இதுவரை கேட்டு ரசித்தோம் மதுர தென்றல் நிகழ்ச்சி. இன்றைக்கி மதுர தென்றல் நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் எல்லாமே சூப்பரான பாடல்கள், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுந்தரி, நன்றி நேர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள் நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.
2: நேரம் 9 மணி, ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் அனாஹிதா ரவீந்திரன், அபூர்வா ரவீந்திரன் ஆகியோரின் பாட்டு கேட்டிருக்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் கந்தசுப்ரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சீரா. முதலில் நாதசுதாரசம், ஆரபி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ரூபக தாளம்.

நேரம் 9:17. அரங்கிசை நிகழ்ச்சியில் அனாஹிதா ரவீந்திரன், அபூர்வா ரவீந்திரன் ஆகியோரின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெவேலி எஸ் கந்தசுப்ரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சீரா. தொடர்ந்து கோடி ஜென்மானி, ஊத்துக்காடு வெங்கடகவி அவர்கள் கிருத்தி, ரீதி கவுளை ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நிறைவாக பகைவனுக்கு அருள்வாய் ராகமாலிகா ஆதிதாளம் திசிற நடை மகாகவி சுப்பிரமணிய பாரதி பாடல்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை அனஹிதா ரவீந்திரன், அபூர்வா ரவீந்திரன் ஆகியோரின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்தசுப்ரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சீரா.

0: சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். கடினமான சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டை ஒற்றுமையுடன் இருக்க தூண்டுவதால் பொறுமையே எந்த ஒரு நாட்டின் மிகப்பெரிய வலிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபருடன் யோகியகர்த்தாவில் உள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பயிற்சியாளர்களுக்கு நடைபெறும் பயிற்சி வகுப்பை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் ஆணி பிரம்மோற்சவ விழாவிற்கான கொடியேற்ற நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான ஹொசூர் ஜூஜுவாடி வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 340,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே 3 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் மினி விளையாட்டரங்க கட்டுமான பணிகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கேரளத்தின் திருவனந்தபுரம் கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,60,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 245 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேயர்களே. காலை 10:02 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் நேயர்கள் கேட்க இருப்பது எனக்கு பிடித்த பாடல். திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுங்க, அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். அப்படிப்பட்ட திருமணம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் தான் இன்னைக்கு நாம கேட்க போகிறோம் எனக்கு பிடித்த பாடலாக. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அலைப்பாயுது திரைப்படத்திலிருந்து மகாலட்சுமி ஐயர், வைஷாலி, ரிச்சா, சர்மா குரல்களில்.
1: டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 12B திரைப்படத்திலிருந்து சுக்விந்தர் சிங் ஃபெஃபி மணி குரல்களில் கேட்டோம். 10:14 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக உத்தமபுத்திரன் திரைப்படம்

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யற

0: பண்ணுறதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசித்து உமிழ்நீரோட கலந்து அப்புறம்தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் காலை நேர காற்றின் அலைகளில் வலம் வந்து கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக செல்லமே திரைப்படத்திலிருந்து சந்தியா குரலில்

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். திருமணம் என்பது சின்ன விஷயம் இல்லைங்க, சொந்தம் பந்தம் எல்லாரும் சேர்ந்து நடத்தி வைக்கிற ஒரு வைபவம். அதுதான் சொல்ல வருது நம்மளுடைய அடுத்த பாடல், வசீகரா திரைப்படத்திலிருந்து கார்த்திக் குரலில்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

உறவுகளோடு சேர்ந்து போய் பெண் பார்க்குறது, பெண் பிள்ளையை பிடிக்கிறது, நிச்சயதார்த்தம், திருமணம் அப்படின்னு எல்லா சம்பிரதாயங்களையும் சரியாக சொல்லுதுங்க நம் அடுத்த பாடல். கல்யாண சமையல் சாதம் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரண் மற்றும் சின்மயி குரல்களில்.

நேரம் காலை 10:37. பரபரப்பான மதிய வேளையை நெருங்கி கொண்டிருக்கிற நாம் செவிகளுக்கு இனிமையாக பாடல்கள் கேட்டு கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தவசி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா குரல்களில்

நேரம் காலை 10:43. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து MG ஸ்ரீகுமார், ஸ்ரீனிவாஸ், கங்கா மற்றும் காஞ்சனா குரல்களில்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: நேரம் காலை 10:52. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் காற்றலைகளில் ஒலித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அண்ணாத்த படத்திலிருந்து நகேஷ் அஜீஸ், ஆண்டனிதாசன் மற்றும் வந்தனா சீனிவாசன் குரல்களில்.
1: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக வருகிறது கோச்சடையான் திரைப்படத்திலிருந்து லதா ரஜினிகாந்த் குரலில் 10:56 நிமிடத்தில்.

நேயர்கள் இதுவரை கேட்டது எனக்கு பிடித்த பாடல். ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி வருவது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபர் திரு சுபியாந்தோவுடன் அங்குள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக களப் பயிற்சியாளர்களுக்கு நடைபெறும் பயிற்சி வகுப்பை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகத்துருவம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியான ஓசூர் ஜூஜுவாடி வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கேரளத்தின் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,06,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் ஆணை பிரமோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5,516 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று நீர்வரத்து வினாடிக்கு 500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா சேஹே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: क्षेत्रीय लोक एवं सुगम संगीत की अखिल भारतीय कार्यक्रम में आप श्री अमल एंटनी द्वारा प्रस्तुत मलयालम सुगम गीत सुन रहे थे। इन गीतों के बोल श्री रफीक अहमद ने लिखे थे तथा संगीत श्री टीएस राधाकृष्णन ने दिए थे। उनके साथ संगत कर रहे थे श्री विल्सन केएक्स कीबोर्ड, श्री बाबू वर्गीस रिथम पैड, श्री सीएनके मूर्ति बांसुरी तथा श्री सी श्री कुमार तबला। उसके साथ ही आज का क्षेत्रीय लोक एवं सुगम संगीत के अखिल भारतीय कार्यक्रम का समापन होता है। यह कार्यक्रम आकाशवाणी त्रिशूर केंद्र में रिकॉर्ड किया गया था। यह प्रसारण आपको आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रस्तुत किया गया।
1: इन द नेशनल प्रोग्राम ऑफ रीजनल फोक एंड लाइट म्यूजिक यू वेर लिसनिंग टू अ प्रेजेंटेशन ऑफ मलयालम लाइट सॉन्ग्स बाय श्री अमल एंटनी। The songs have been written by Shri Rafiq Ahmed and composed by Shri T. S. Radhakrishnan. He was accompanied by Shri Wilson K. X. on keyboard, Shri Babu Varghese on rhythm pad, Shri C. N. K. Murthy on flute, and Shri C. Shri Kumar on tabla. With this, we come to the end of today's national program of regional folk and light music.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பையும் நிகழ்ச்சியும் நேரமாக அறிவிப்பை தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை தென்கரை மகாராஜன் பாட்டு, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 12:50 மெல்லிசை, 1 மணிக்கு அறிவிப்புகள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. ஒன்று 10 இன்னுயிர் தோழி வாங்க பேசலாம் வெற்றி கொடி கட்டு பெண் தொழில் முனைவோர் கே நித்யா அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு மேலும் தெரிந்து கொள்வோம் பகுதியில் பால் பற்களை பாதுகாப்போம் தகவல் கேட்கலாம். தொடர்ந்து உங்களுக்காக நலம் தரும் நம் பாரம்பரியம் சோளப்புட்டு செய்முறை தகவல் வழங்குபவர் உணவு தயாரிப்பாளர் எஸ் செல்வலக்ஷ்மி அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம், 1:55 பாரதியார் பாடல்கள், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 2:15 மதுரை தென்றல், 2:40 விளையாட்டு அரங்கம் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி ஆலோசகர் முனைவர் சி விஜய் அவர்களுடன் நேர்முகம், 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

கேட்டீர்கள் இன்றைய நிகழ்ச்சியும் நேரமும் பற்றிய அறிவிப்பை. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் தில்லி அஞ்சலாக கேட்கலாம்.

99 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் தென்கரை மகாராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக மா ஜானகி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, காம்போஜி ராகம், ஆதி தாளம்.

0: இதுவரை தென்கரை மகராஜன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்களை இனி கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில்

0: நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்ன் நகரில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஆஸ்திரேலியா பிரதமர் திரு ஆண்டனி அல்பேனிஸுடன் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் அவர் இருநாட்டு வர்த்தகர்களுடனும் பேச்சு நடத்துகிறார். பின்னர் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வர்த்தகத்தை 3,300 கோடி டாலரில் இருந்து 2030 ஆண்டுக்குள் 1,00,000 கோடி டாலராக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். யோகியகர்த்தாவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான இந்த கோவிலுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவுடன் திரு நரேந்திர மோடி சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் பழமையான கோவிலை பராமரித்து வருவதற்கு இந்தோனேஷிய மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அந்நாட்டில் உள்ள கோவில்களை இந்தியாவின் உதவியுடன் பராமரித்து வருவது இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார உறவுகளின் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக அவர் கூறினார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கு இந்தியா அளித்து வரும் உதவிகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபவோ நன்றி தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கான திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வருகிறது. அந்நாட்டில் உள்ள 224 கோவில்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் 6 கோவில்கள் முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளன. சேதமடைந்த 200 கோவில்களை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் கோவில்களின் வடிவமைப்பை உறுதி செய்த பின் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 9வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட பிரம்பானன் கோவில் இந்தோனேஷியாவில் உள்ள இந்து கோவிலாகும். 1991 ஆம் ஆண்டில் இந்த கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. பெங்களூருவில் உள்ள இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் வெளிநாடு மையம் இந்தோனேஷியாவில் அமைக்கப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் உயர்கல்வித்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் எடுத்துக்காட்டாக இது திகழும் என்று அவர் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவாவில் உள்ள சிங்கசாரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இந்த மையம் செயல்படும் என்று அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் அந்நாட்டில் உள்ள மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் கைத்தறித்துறையை மேம்படுத்தும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் மத்திய ஜவுளித்துறை தொடங்கியுள்ளது. தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஹேக்கத்தானில் பங்கேற்க வரும் 20ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வடிவமைப்பாளர்கள், தொழில் முனைவோர், கைத்தறித்துறை ஆர்வலர்கள் www.youthideathon.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி IIT தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஹேக்கத்தான் இறுதிப் போட்டி நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. கைத்தறித்துறையில் இளைஞர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் நடத்தப்பட உள்ளதாக ஜவுளித்துறை ஆணையர் டாக்டர் பீனா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் தொடர் மழையால் ஏற்பட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் அறிவித்துள்ளார். வயநாட்டில் சாலை அமைப்பதற்கான சுரங்கப் பணிகளின்போது அகற்றப்பட்ட மண் மழை வெள்ளத்தால் அடித்து வரப்பட்டதால் இந்த மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புப்படை குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த

0: நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஈரானின் போர் விமான கட்டுப்பாட்டு மையங்கள், கடலோர ரேடார் மையங்கள், ஏவுகணை தளங்கள் மற்றும் அந்நாட்டு கடற்படையின் படகுகள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. வணிக கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதலை நிறுத்துவதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளது. ஈரானின் பந்தர் அப்பாஸ், சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இதற்கு தக்க பதிலடி அளிக்கப்படும் என்று ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இதனிடையே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயை விற்பனை செய்வதற்கு ஈரானுக்கு அளித்த உரிமம் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோவிலில் அனாசார் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா ஆகியோரின் சிலைகளுக்கு புனித அனாசார் பூஜை நடத்தப்படுகிறது. அப்போது இயற்கை மூலிகைகளை கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் சோபியான் சானுபுரா பகுதியில் தீவிரவாதி ஒருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையின் போது இந்த தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தீவிரவாதியிடமிருந்து துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைவர் திரு வி கே பிரித்தி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள யாத்ரீகர்கள் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. யாத்திரை மேற்கொள்வோர் முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும் என்றும், பதிவு செய்யப்பட்ட தேதியில் மட்டுமே யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதிவு செய்யாதவர்கள் யாத்திரை மேற்கொள்ளக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அமர்நாத் குகை கோவிலில் பதிவு செய்த யாத்ரீகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஷார்ஜாவிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சி நோக்கி சென்ற சரக்கு விமானம் விபத்துக்கு உள்ளாகியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாக பாகிஸ்தான் அரசு கூறியுள்ளது. கராச்சியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானம் ரேடாரிலிருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக விமானத்தின் விமானி கராச்சி விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதற்கு பின்னர் இந்த விமானம் உடனான அனைத்து தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 5 விமானிகள் சென்றுள்ளனர். மகாராஷ்டிராவின் மழை நிலவரம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸிடம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார். மழை நிவாரணத்திற்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அப்போது அவர் உறுதியளித்தார். கடந்த சில நாட்களாக மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகள் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சேல் ஸ்பென்சர் பப்பா இணையை வென்றது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே தைவானின் யூ யுன் லீ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மொயூகா, இங்கிலாந்தின் எமிலி ஸ்மித் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. காலிறுதி ஆட்டங்களில் பிரான்ஸ் மொரோக்கோவையும், ஸ்பெயின் பெல்ஜியத்தையும், நார்வே இங்கிலாந்தையும், அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் இன்று ஜப்பானின் தபாட்டாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி மீனவர்களுக்கான வானிலை

எச்சரிக்கை ஏதுமில்லை. இனி கேட்கலாம் மெல்லிசை பாடல்கள். முதலில் அரக்கோணம் ஜோதி வரிகளில் டி ஆர் பாப்பா இசையமைத்து டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
0: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று

இருந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஈரமான ரோஜாவை திரைப்படத்தில் இருந்து அருமையான பாடல் ஒலித்தது. நேரம் 1:05 ஆக போகுது. ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi today said that he considers it his good fortune to have had repeated opportunities to connect with Lord Shiva at various sacred sites. Addressing at the Prambanan Temple in Yogyakarta, Indonesia, the Prime Minister said he was born in Vadnagar, home to Hatkeshwar Mahadev,

0: தொழில் முனைவோர் நித்யா அவர்களுடன் நேர்முகம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ஏன்னா தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பெண்கள் இப்ப நிறைய விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதுவும் நீங்க வந்து ஒரு இளம் பெண் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இயற்கை சார்ந்த பொருட்கள் சம்பந்தப்பட்ட இந்த உற்பத்தி துறையில நீங்க இப்ப இருக்கீங்க. மொதல் உங்களை பத்தி எங்களுக்கான ஒரு அறிமுகம் கொடுத்துருங்களேன்.
2: என் பேர் வந்து நித்யா. நான் வந்து ஸ்கூலிங் எல்லாமே வந்து தேனியில் பண்ணேன். ஸோ காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் பண்ணேன். ஆஃப்டர் தட் 2 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 2018 தான் இந்த பிஸ்னஸ் ஸ்கூல் உள்ளே வந்தோம் நாங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கோல்ட் ப்ரெஸ் சோப்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம.
1: பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஒரு பக்கம் பார்த்தோன்னா படித்து முடித்த உடனே ஒரு வேலைக்கு போயிடணும், இந்த அளவுக்கு எனக்கு சம்பளம் கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நான் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி உதயமாச்சு?
2: ஆக்சுவலி நானுமே வந்து கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணேன் 2 இயர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் என்னை ஃபஸ்ட்டு ஒரு கேட்டு

0: எல்லாருமே ஒரு பக்கம் பார்த்தோம்னா படிச்சு முடிச்ச உடனே ஒரு வேலைக்கு போயிடணும், இந்த அளவுக்கு எனக்கு சம்பளம் கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி நான் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி உதயமாச்சு?
1: ஆக்சுவலி நானுமே வந்து கம்ப்ளீட் பண்ணக்கு அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி எங்களை அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணேன் 2 இயர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் என்ன ஃபர்ஸ்ட் ஒரு கேட்ட க்வெஸ்டின், உன்னோட நாலேஜ் இவ்வளவுதானா, இதுக்கப்புறம் நீ நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினைக்கிறியா அப்படின்ற ஒரு க்வெஸ்டின் தான் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன், கலெக்டர் மீட்டிங். ஸோ அங்கே ஒரு க்வெஸ்டின் கேட்டாங்க, என்னையா கடவுளை தாண்டி யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கலெக்டர் என்னோட பையனுக்கோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ கொடுக்க முடியுமான்னு கேட்டால் நோ அப்படிங்கிற ஆன்சர். ஆனால் அது யாருனால அந்த ஜாப் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும்னா ஆண்டர்பிரினரால் மட்டும்தான் உருவாக்க முடியும்னு சொன்ன இடத்துல எனக்கு கிளிக் ஆச்சு. சரி, ஏன் நம்ம நாலேஜை இன்னும் அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது தான் நான் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தேன். ஏன்னா என்னால் இன்றைக்கி வந்து ஒரு 20 குடும்பம் நல்லா வாழ்கிறாங்கன்னா அதை தாண்டி அந்த சொசைட்டியும் சரி அந்த சமுதாயமும் சரி வளர்றதுக்கான வாய்ப்புகள் என்னால் உருவாக்க முடியுதுங்கிறதுனால தான் நான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்க்குள்ளே உள்ளே வந்தேன் மேம்.
0: தொழில் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே சமயம் இயற்கை சார்ந்த பொருட்களை தயாரிக்கிறது அப்படின்றதுக்கே வந்து நிறைய கொஞ்சம் கஷ்டப்படணும். ஏன்னா தொழில் வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்கு, இருந்தாலும் இந்த மாதிரியான தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்தணும் அப்படின்ற ஆசை உங்களுக்குள்ள எப்படி ஏற்பட்டது?
1: ஆக்சுவலி நான் ஹாஸ்டல் டேஸ்ல படிக்கும் போது நான் வீட்டில இருந்து போனதுனால இந்த அரப்பு சீயக்காய் வீட்டில் பாத் பவுடர் இந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்க. கோயம்புத்தூர் அந்த மாதிரி போகும்போது அந்த மாதிரி எனக்கு கிடைக்கல, ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் சோப்ஸ் இந்த மாதிரி தான் பயன்படுத்துற மாதிரி இருந்தது. ஸோ அதை மார்க்கெட்ல தேடும் போது எனக்கு அவைலபிள் ரொம்ப கிடைக்கல. ஸோ அதனால என்னோட ஸ்கின் ப்ராப்ளம் சரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே சரி அந்த ஸ்கின் கேர் ஹேர் கேர் எல்லா இஷ்யூமே நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதை பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது. பட் ஆனால் நானுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்ததுனால கண்டிப்பாக ஜாப் போயே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் நான் அதுக்கடுத்து போடுறதுனால ஸோ அதை கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக ஏன் நமக்கு வந்த ப்ராப்ளம்க்கே ஒரு சொல்யூஷன் போகக்கூடாது. ஸோ அந்த ஸ்கின் கேர் ஹேர் கேர்லேயே நம்ம பாத் பவுடர் இருந்ததுல, ஸோ அதையே நம்ம ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் மேம் அந்த ஸ்பார்க் பாயிண்ட் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பாத் பவுடர் வந்து எல்லாருமே வீட்டில் பண்ணுறோம், ஆனால் அது ஏன் மார்க்கெட் கொண்டு போக முடியலை அப்படிங்கும் போது அதுக்கு ஸ்டாண்டர்ட் இல்லை, கரெக்டான ஃபார்முலாஸ் இல்லை, ஸோ லேப் டெஸ்டட் இல்லை, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான் சரி ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் எனக்கு ஸ்பார்க் ஆனது.
0: இந்த உற்பத்திக்காக நீங்கள் என்னென்ன பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டீங்க? அதாவது இதுக்காக ஸ்பெஷலாக இந்த தொழில் வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்ன பயிற்சிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டது?
1: ஆக்சுவலி இந்த பாத் பவுடர் இப்போ நான் சொன்னீங்களா அந்த சீயக்காய் அரப்பு இதெல்லாம் பண்ணுறோம், பட் ஆனால் இதை மாடர்ன் வேக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சோப்பாக கன்வெர்ட் பண்ணலாம்னு யோசிச்சு. ஏன்னா டைம் டு ஈஸி டு அக்சஸ். இப்போ பாத் பவுடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும், ஆஃபீஸோ ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க போகும்போது அதை கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 hour தேவைப்படும். ஸோ இது எது சோப்பாக அதை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு கனடாலேருந்து எடுத்துக்கிட்டோம் அந்த ட்ரைனிங் வந்து செக்ஷன். நாங்கள் செக்ஷன் எடுத்துகிட்டு தான் நான் இங்கே வந்து அதை மேக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன்.
0: இந்த தொழில் வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு நீங்க வந்து வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. இப்ப உங்களுக்கான இந்த தொழில் கூடம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? இப்ப நிறைய நாடுகளுக்கு நீங்க வந்து ஏற்றுமதி செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்றீங்க. இந்த மாதிரியான முன்னேற்ற பாதையில போறதுக்கு என்னென்ன படிக்கட்டுகளை எல்லாம் நீங்க கடந்து போனீங்க?
1: ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ண புதுசுல வீட்டுலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது பெரிய லெவல்ல சக்சஸ் பாத்தீங்கன்னா கிடையாது, சும்மா நம்ம வீட்டுல தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ப்ராப்பரா ஒரு ட்ரைனிங் செக்ஷன் எடுத்து நிறைய வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பார்த்து லேப் டெஸ்டட் போய் அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நல்லா மூவ் ஆகிட்டு இருந்தது, ஒயிட் லேபிளிங் பண்ண ஆரம்பித்தோம். பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவங்க வந்து நம்மளை லாஸ் பண்ணிட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. சரி நெக்ஸ்ட்டு 2 ஆப்ஷன் இருந்தது, ஒன்று பிஸ்னஸை விட்டு வெளியே வந்துடணும் இல்லைன்னா வேலைக்கு போயிடணும். இந்த 2 ஆப்ஷன் வரும்போது சரி ஓகே லாஸ்ட்டாக ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோவிட் வந்தது. ஸோ கோவிட் வந்தால் நான் எங்களுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். அமெரிக்காவில் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேண்ட் வாஷ் ஹேண்ட் சோப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கே டாய்லெட் சோப் தான் நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு கொண்டு வந்தாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷில் வந்து உங்களுக்கு வாட்டர் தான் அதிகமான கண்டென்ட் இருக்கும், சோப்பில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது கொரோனா. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் யூஎஸ்க்கு வந்து மார்க்கெட்டுக்கு உள்ளே போனோம்.
0: நம்மளோட உற்பத்தியை மாத்தணும் அப்படின்னும் போது நிறைய கொஞ்சம் திட்டமிடல் இருக்கணும், நிறைய கொஞ்சம் மெனக்கெடுதல் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற நம்ம சோர்ஸுக்கு ஏத்த மாதிரி எப்படி நீங்க மாத்தி அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப கொண்டு போயிட்டு இருக்கீங்க?
1: ஆக்சுவலி யூஎஸ் இந்த மாதிரி அதர் கண்ட்ரில பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி இந்தியா ப்ராடக்ட் அதாவது பிளான்ட்ல இருந்து வர நேச்சுரலுக்கு ரொம்பவே வேல்யூ பண்ணுவாங்க. ஏன் பாத்தீங்கன்னா இப்ப யூஎஸ் அந்த மாதிரி மார்க்கெட்ல ஸ்கின் கேர் வந்து கேன்சர் இந்த மாதிரி அதிகமா வரனால அவங்க நேச்சுரல் ப்ராடக்ட் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ அதாவது இப்போ வந்து மஞ்சள் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் ஆண்கள் ரொம்ப வந்து ஹெசிடேட் ஆவாங்க. ஆனா அங்க அமெரிக்கால அதிகமா சேல் பண்றதே பாத்தீங்கன்னா மஞ்சள் சோப் தான். சோ இதை நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, முத முத எங்களுக்குமே அமெரிக்காக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து சோப் பண்ணும் போது ஒருத்தவங்க இந்த அரப்புங்கிற பவுடரை வந்து வாங்குறதுக்காக வந்தாங்க. சோ அவங்க எங்களுக்கு கஸ்டமரா தான் வந்தாங்க. அவங்க லேப் டெஸ்ட் பண்ணும் போது 100% நேச்சுரலா இருக்குன்னு சொல்லும் போது அவங்க திருப்பி நெக்ஸ்ட் எங்ககிட்ட வந்து கேட்கும் போது நீங்க வேற என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. சோ நாங்க சொன்னது வந்து

0: சோப் மேனுஃபேக்சரிங் பண்றோம்னு சொல்லும்போது எனக்கு சொல்லி தருவீங்களான்னு கேட்டாங்க. எஸ் மேம் சொல்லிட்டு அவங்களுக்கு முத முத நாங்க சொல்லி கொடுத்தோம் சோப் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப பொதுவாகவே நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கும்போது நம்ம யாருக்குமே சொல்லி தர மாட்டோம் நம்ம என்ன பண்றோங்கிறத. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மகிட்ட இருக்கிறத ஷேர் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கண்டிப்பா ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். இதை நான் எப்பயுமே நம்புவேன். சோ ஃபர்ஸ்ட் அந்த மேம்க்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பி. ரிட்டர்ன் யூஎஸ்ல போயிட்டு அந்த சோப் வந்து சேல் பண்ணாங்க. சேல் பண்ணி ஒரு 50-100 ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களால சேல் பண்ண முடியல. என்ன இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா யூஎஸோட வெதர், அவங்களோட ஸ்கின் டோன் எல்லாமே டிஃப்ரெண்ட், பட் இந்தியால டிஃப்ரெண்ட். திருப்பி அகைன் எங்களுக்கு கால் வருது, மேம் இந்த மாதிரி சேல் ஆகல, இந்த மாதிரி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது, மேம் ஆக்சுவலி இது நம்ம பண்ணது இந்தியால தமிழ்நாடுல உள்ள ஸ்கின் டோனுக்காக நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்கோம், சோ இது அப்ராட்ல செட் ஆகும்னு சொல்லிட்டு திருப்பி ஃபார்முலா சேஞ்ச் பண்ணி நாங்க அவங்களுக்கு கொடுத்தோம். கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க யூஎஸ்ல சேல் பண்ணாங்க, நல்லா போச்சு. அங்க சேல் நல்லா ஃபோக்கஸ் பண்ணனால அவங்களால மேனுஃபேக்சரிங் பண்ண முடியல. சோ அப்படியே ஹோல் மேனுஃபேக்சரிங்குமே நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. இது நான் பெருசா பாக்குறது என்னன்னா நாங்க சொல்லி கொடுத்தனால வந்து ரிசல்ட் தான் இன்னைக்கு நாங்க அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றதுன்னு நினைக்கிறேன். சோ மொத்த மேனுஃபேக்சரிங் நம்ம பாத்துக்கிறோம், அவங்க வந்து சேலை ஃபோக்கஸ் பண்றாங்க. சோ ப்ராப்பரான யூனிட் மேனுஃபேக்சரிங் எல்லாம் போட்டுட்டு ப்ராப்பரான ட்ரக் லைசன்ஸ் எடுத்தோம். ட்ரக் லைசன்ஸ் கீழே லோ லைசன்ஸ் 6 இருக்கு, அது எல்லாமே எடுத்து தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ட்ரக் லைசன்ஸ் இல்லாம இந்தியாலே சேல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஐஇ கோடுன்னு ஒன்று இருக்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடுன்னு சொல்லுவாங்க, அது இருந்தால் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஏடிங்கிறது ஆத்தரைஸ் டீலர்ஷிப் கோடுங்கிறது கொடுக்கும், அதாவது பேங்க்ல இந்த பேங்க் மூலியமா உங்களுக்கு வருதுங்கிறது இருக்கும். ஸோ இதுதான் ப்ராப்பரா பண்ற ஒரு லைசன்ஸ் இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டம் எடுத்துட்டு போக முடியும் நம்மளோட ப்ராடக்ட்டை.
1: அதாவது எல்லாருமே வந்து ஒரு விதமான பாதையில போகும்போது நம்ம ஒரு புது பாதையை உருவாக்கிட்டு போவோம் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஊர்ல கிடைக்கிற அரிதான பொருட்கள் அப்படின்றதுல வெகு எளிதாகவே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான், அந்த பொருட்களுக்கான மதிப்பூட்டுதல் கூட்டி அதை எந்த அளவுக்கு நம்ம தொழில் வாய்ப்பாக உருவாக்க முடியும் அப்படின்றதான் இன்னைக்கு அவங்க சாதிச்சு காட்டியிருக்காங்க. இயற்கை சார்ந்த இந்த சோப் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன மாதிரியான தயாரிப்புகள் எல்லாம் இதுல இருக்கு?
0: மேஜரா எக்ஸ்போர்ட் பண்றது பாத்தீங்கன்னா நீம், மஞ்சள், துளசி, இதுதான் மேஜரா நம்ம பண்றோம். இந்தியாலையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து கோல் பிரஸ் சோப்ஸ், சார்கோல், மஞ்சள், ஆவாரம் பூ, இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு என்னோட சஜஷன் பாத்தீங்கன்னா பாத் பவுடர், வீட்டில் கிடைக்கிற பாசி பயிரே பெட்டரா இருக்கும். ஆஃப்டர் 1 இயருக்கு மேலே தான் நம்ம சோப்ஸ் வந்து பயன்படுத்தணும். ஸோ அதுதான் வந்து பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. அதுவுமே வந்து நீங்க மெல்டன் போருக்கு பதிலாக கோல் பிரஸ் சோப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கின் வந்து உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் இருக்கும்.
1: இந்த கோல் பிரஸ்டு அப்படின்ற ஒரு வார்த்தை இப்ப அதிக அளவுல பயன்படுத்தப்படுது, இதோட முக்கியத்துவம் என்ன?
0: கோல் பிரஸ் சோப்ஸ் அப்படின்னா நம்ம எண்ணெயால தயாரிக்கிற சோப், நம்ம பாம் ஆயில் இல்லாம தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி பயன்படுத்துறதுதான் இந்த கோல் பிரஸ் சோப்ஸ். மெல்டன் போர்னா ஆல்ரெடி ஒரு பேஸ் இருக்கும், அதை உருக்கி பண்றதுதான். சோ இந்த ஆயில்னால உங்களுக்கு என்னன்னா இப்ப நார்மலாவே சின்ன வயசுல இருந்து நமக்கு கை கால் வறட்சி அந்த தேங்காய் எண்ணெய் போட்டு வீட்டுல தேய்ச்சி விடுவாங்க. சோ அதே தான் இதையும் நம்ம சோப்பா வந்து பண்றோம். சோ இப்போ கோகனட் மில்க் சோப் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெயில பண்ற போது உங்களுக்கு அந்த கை கால் வறட்சி இந்த மாதிரி இருக்காது. சோ ஆயில் பேஸ் பண்ணி பண்ணும்போது உங்க ஸ்கின்னுக்கான பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாவே கிடைக்கும். அதுவும் இந்த பர்டிகுலரா பாத்தீங்கன்னா கோகனட் ஆயில லாரிக் ஆசிட்ன்ற ஒன்னு இருக்கும். சோ அது வந்து தாய்ப்பால்ல மட்டும்தான் கிடைக்கிற ஒரு இது, அது வந்து கோகனட் ஆயில தான் நெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கும். சோ அந்த இப்ப நீங்க கோகனட் ஆயில் பேஸ் சோப் யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே அந்த லாரிக் ஆசிட், தாய்ப்பாலுக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த டைப் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் கோல் பிரஸ் சோப்ஸ். மார்க்கெட்டிங்கிறது மூணு விதமா நான் பாக்குறேன். ஒன்னு மவுத் ஆஃப் வேர்ட், நம்ம சொல்றது மூலியமா வர்றது. நாங்க ஏன் அப்ராட சூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்க டிமாண்ட் அதிகமா இருக்கு, சப்ளை அங்க கிடையாது. சோ நம்ம கிட்ட இங்க சோர்ஸ் நிறைய இருக்கு. இந்தியாவில வந்து இயற்கை சார்ந்த பொருட்கள் நிறைய நம்ம கிட்ட இருக்கு, ஆனா அதோட பெனிஃபிட் வந்து மக்களுக்கு தெரியல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இன்னைக்கு போட்டா நாளைக்கு கலர் ஆயிடணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த காஸ்மெட்டிக்ஸுமே ஆக முடியாது. ஃபர்ஸ்ட் சோப்பு போட்டோன்னே கலர் ஆயிட முடியுமானா? ஆக முடியும். ஆனா ஸ்கின் வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும், அந்த பரு, அந்த கருப்பு வர்றது இதெல்லாமே கியூர் பண்ண முடியும். சோ இதை வந்து முத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி மார்க்கெட்டிங் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சோம்னாலே நம்ம அடுத்த கட்டம் போயிருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன ப்ராப்பரா இருக்குங்கிறத மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். நம்ம பண்றதுல குவாலிட்டி நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா பாக்குற ஒன்னு. குவாலிட்டியில நாங்க எந்த காம்ப்ரமைஸுமே பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு சின்ன பீஸ்ல சோப் டேமேஜ் ஆனா கூட நாங்க அதை கஸ்டமர் கொடுக்க மாட்டோம். இப்ப ஏன் நாங்க அமெரிக்காக்கு இவ்வளவு சோப்ஸ் போகுது அப்படின்னா ஒரு சின்ன லெவல்ல கூட ஒவ்வொரு பேட்ச் டெஸ்டுக்குமே அந்த குவாலிட்டியில வந்து காம்ப்ரமைஸ்ங்கிறதே இருக்காது. அதே மாதிரி நாங்க ட்ரெயின் பண்ற எங்களோட டீம் இல்லாம இந்த அளவுக்கு வரவும் முடியாது. சோ டீமையும் நம்ம ப்ராப்பரா கைட் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்டா நான் பாக்குறேன். மார்க்கெட்டிங்ல மூணாவது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப இருக்கிறதுல சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் நம்ம பண்ணி ஆகணும். பண்ணலைன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மூணுமே ரொம்ப மெயின், குவாலிட்டி அண்ட் ட்ரஸ்ட், மவுத் ஆஃப் வேர்ட் அண்ட் சோசியல் மீடியா. பெண்களுக்கு முக்கியமா ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன், நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்து நம்மள தப்பா கைட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியாது. ஒரு விஷயம் தெரிஞ்சா கூட நம்ம பக்கத்துல இருக்க பொண்ணுங்களுக்கோ ஃப்ரெண்டுக்கோ சொல்லி தர மாட்டோம். அதை மட்டும் என்னைக்குமே பண்ணாதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்லி தரீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க வளருவீங்க. அடுத்த கட்டம் நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு நான் ட்ரைனிங் சோப் அந்த மேம்க்கு சொல்லி தர போய் தான் எனக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பா அது மாறிச்சு. சோ கண்டிப்பா இதுதான் நான் அடுத்த லெவல்

0: அதுக்கான காரணம்னு நினைக்கிறேன்.
1: அதாவது ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கறதுனால நம்ம வந்து கெட்டு போறது கிடையாது, அது அவங்களுக்கும் ஒரு வளர்ச்சியா இருக்கும், நமக்குமான ஒரு வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப நிறைய வேலை வாய்ப்புகளை வந்து நீங்க உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கீங்க, இதுவே வந்து ஒரு பெரிய சாதனை தான். இந்த சாதனை மட்டும் இல்லாம இன்னும் வேற என்னென்ன, அதாவது என்னால இந்த ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே மறக்க முடியாது, இது உண்மையாவே என்னோட மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன?
0: ஆக்சுவலி நான் நினைக்கிற அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் நிறைய பேத்துக்கு. ஸோ எப்படி பண்ணணும், சோப்ஸாக இருக்கட்டும், ப்ராப்பர் ட்ரைனிங் செக்ஷன் கொடுக்குறோம். இதில் வந்து நம்ம மட்டும் வளராமல் நம்ம கூட இருக்க டீமையும் சேர்த்து வளர்த்தோன்னா அது பெரிய அச்சீவ்மெண்ட்ஸாக கண்டிப்பாக மாறும். இன்னொன்று நான் என்ன செல்ஃபாக பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து எப்பயுமே டிபெண்ட் பண்ணியே இருப்போம். ஸோ ஒன்று பிறந்த வீட்டில் இருக்க வரைக்கும் அப்பா அம்மா, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட், யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக முடியும், இல்லை நம்மளை யாராவது அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சி உள்ளேயே இருப்போம். ஸோ அந்த மாதிரி மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு யாருமே இல்லை, நமக்கு நம்ம தான் நிக்கணும் அப்படின்னு போராட ஆரம்பிச்சிங்கனாலே கண்டிப்பா அது அச்சீவ்மெண்ட்ஸ் அன்னையிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த அவார்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நமக்காக நம்ம தான் இருக்கும், நம்ம தான் ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வந்தாலே அது பெரிய அச்சீவ்மெண்ட்ஸா தான் நான் பாக்குறேன் மேம்.
1: உண்மையாவே அந்த இண்டிபெண்டன்சி அப்படின்றது நிறைய செல்ஃப் ரெஸ்பெக்டை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு தொழில் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நிறைய, அதாவது இந்த விஷயங்களை எல்லாம் கடந்துதான் நான் வந்திருக்கேன், இன்னும் நான் கடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒரு தொழில் நம்ம ஆரம்பிக்கிறோம்னா எந்தெந்த விஷயங்களை நம்ம கவனத்துல வச்சிருந்தோம்னா இன்னும் சிறப்பா அதை எடுத்துட்டு போக முடியும்?
0: ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ்ல டெவலப் பண்ணும் போது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன ஏரர்ஸ் வரதான் செய்யும். ஸோ உடனே நம்ம வந்து எமோஷனலா அதை டவுன் ஆகி உட்காந்துடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் அதை கரெக்ட் பண்ண பார்க்கணும். நெக்ஸ்ட் எந்திரிச்சு நின்று ஓட ஆரம்பிச்சிட்டீங்களே உங்களுக்கான டீம் சப்போர்ட் கண்டிப்பா வர ஆரம்பிச்சிடும். இதுல பெருசா நான் பாக்குறதே தேடல் தான் மேம். நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேடி தேடி கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அதே மாதிரி இன்னொன்னு, நம்ம ஸ்கூல் காலேஜ் முடிச்சோடனே போதும், நம்ம படிச்சு முடிச்சிட்டோன்னு என்னைக்குமே நம்ம ஸ்டாப் பண்ணவே கூடாது. நம்ம எண்டு வரைக்குமே நம்ம லேர்னிங்ஸ்ல இருந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள் நம்ம கத்துக்க கத்துக்க கண்டிப்பா அதுக்கான டெவலப்மெண்ட்ஸ் கண்டிப்பா போயிடும். இப்போ ஒரு பிசினஸ்ல இந்த லெவல்ல இருந்து நான் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னைக்கு எனக்கு என்ன ஸ்ட்ரகிள், ஒரு ஒரு பிரச்சனையுமே அந்த ப்ராப்ளமா பார்க்காம அதை சொல்யூஷனா பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வந்து கண்டிப்பா கிடைச்சிரும்.
1: உண்மையாகவே, அதாவது பிரச்சனையை பக்கத்துல வைக்காம கொஞ்சம் தூரமா வச்சு பாருங்க, எல்லாமே சின்னதா தான் தெரியும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப நீங்க நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்கள் மனம் கவர்ந்த ஏதாவது ஒரு நிகழ்வோ இல்ல இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டை நான் செஞ்சேப்பா, உங்களால மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்னவா இருக்கு?
0: ஆக்சுவலி இந்த அரப்புங்கிறது வந்து நம்மளோட அந்த உசிலம்பட்டியில கிடைக்கிற உசிலை பொடின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தேனியில ரொம்ப ஃபேமஸ் நம்ம சவுத் சைடு. இது வந்து எப்படி இப்படி அமெரிக்கால யூஸ் பண்றாங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாவும் இருந்தது. ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே அவங்க அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நாங்க இங்க சொல்லுவோம் மேம், அது ஷாம்பு போட்டு குளிக்கிறது போல அரை போட்டா டைம் ரொம்ப எடுக்கும், ஆனா அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா நாங்க அமெரிக்கால அந்த குவஸ்டினா கேட்போம், எப்படி மேம் யூஸ் பண்றீங்க, எப்படி இது சேல் ஆகுது மார்க்கெட்டுக்குன்னு கேட்கும்போது, இப்போ அரப்பு போட்டு நம்ம குளிக்கும் போது சீயக்காயோ அரப்போ நீங்க பாத்ரூம்ல போட்டு யூஸ் பண்ணும் போது பாத்ரூம் ஃபுல்லாவே உங்களுக்கு ரொம்ப நாஸ்தி ஆயிரும், அது எப்படி மேம் ஹேண்டில் பண்றீங்கன்னு கேட்கும்போது அமெரிக்கால ரொம்ப அழகா ஒரு ஆன்சர் பண்ணாங்க, மேம் அதுவுமே நேச்சுரல் தானே, நேச்சுரல் பாத்ரூம் கிளீன்சரா நாங்க யூஸ் பண்றோம்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. ஸோ இங்க நம்ம யூஸ் பண்ற டைம் இல்ல டைம் இல்லன்னு ஓடுற காலகட்டங்கள்ல அமெரிக்கா மாதிரி அதர் கண்ட்ரில பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆகுது அதை ப்ராப்பரா அந்த அரப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, மார்க்கெட்டுக்கு ஈஸியாகவும் போக முடிஞ்சது. அதை ஏன் நம்ம இந்தியா மக்களுக்கு நம்ம கொண்டு போக கூடாது அப்படிங்கிறது தான் நாங்க இந்தியாலையும் அதை கொடுக்க ஆரம்பிச்சோம்.
1: இந்த பொருட்களுக்கான முக்கியத்துவம் எந்த விஷயத்துல அதிக அளவுல இருக்கு?
0: குவாலிட்டி. இப்போ ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் நம்ம வாங்குவோம் சர்டிஃபிகேட்டை. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஆயிலாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், லையாக இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பர் சர்டிஃபிகேட்டோட மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த ப்ராப்பர் சர்டிஃபிகேட் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நார்ம்ஸ், பிஹெச் லெவல் இவ்வளோ இருக்கணும், அதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் இவ்வளோ இருக்கணுங்கும் போது, அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ்க்குமே நம்ம ப்ராப்பர் சர்டிஃபிகேட் வாங்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்து குட்டாக வரும்.
1: பெண் தொழில் முனைவோராக நீங்கள் என்னென்ன வேலை வாய்ப்புகளை எல்லாம் இன்னும் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கீங்க?
0: ஃபர்ஸ்ட் நானும் என் ஹஸ்பண்டும் இந்த ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேர் தான், அதுக்கப்புறம் ஒரு டீம் வந்தது. இந்த இதை டெவலப் பண்ணி இந்த காஸ்மெட்டிக்ஸ் கொண்டு போகும்போது எங்களுக்கு ஒரு 7 வருஷம் ஆச்சு. இது வந்து நாங்களாக ஓடிக்கிட்டு இருக்க காலகட்டம் இதே இது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஃபுட்ஸ் பிஸ்னஸ் ஒன்று பண்ணோம். ஸோ அது வந்து ஆரம்பிக்கிறதுக்கு 2.5 வருஷத்தில் அந்த கம்பெனியை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டோம். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டீம் சப்போர்ட் தான். நாங்கள் இந்த 7 வருஷம் கற்றுக்கிட்ட நாலேஜை எடுத்துகிட்டு போய் இன்னொரு கம்பெனியில் 2 வருஷம் அப்ளை பண்ணும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் டீம் ஒர்க், டீம் ஒர்க் ஏன் சொல்கிறேன் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு நல்ல அக்கௌண்ட்ஸ் வரும், ஒருத்தருக்கு நல்ல ப்ரொடக்ஷன் வரும், ஒருத்தருக்கு நல்லா பேச வரும், ஒருத்தருக்கு நல்லா கணக்கு பார்க்க வரும். ஸோ இப்போ நாங்கள் டீமாக சேர்ந்து பண்ணும்போது இந்த 7 வருஷத்தில் நாங்கள் ஒவ்வொன்றையும் கற்றுக்கிறதுக்கே 1-1 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் 7 விதமான மூளையோ 10 விதமாக யோசிக்கும் போது அதை அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் வந்து

0: குயிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ எப்பயுமே வந்து சேர்ந்து பண்ணுறது ரொம்ப நல்லது, ஆனால் வந்து அதை பிஸ்னஸாக பார்க்கணும். ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டாக பார்க்கக்கூடாது. பிஸ்னஸில் நீ நான் அப்படின்ற ஒரு குவெஸ்டின், நீங்கள் பண்ணாலும் தப்பு தான், நான் பண்ணாலும் தப்பு தாங்கிற மாதிரி பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டு அந்த இதை ரிலேஷன்ஷிப்லாம் மறந்துட்டு பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்னர் கிடச்சி பண்ணாங்கன்னா பெட்டர் ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க பார்ட்னர்ஷிப்பில் பண்ணால் பிஸ்னஸ் லாஸ், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாங்கள் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணும் போது அதோட ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அது ப்ராப்பர் பிஸ்னஸாக பார்க்கணும். அது
1: ஒரு இளம் தொழில் முனைவோரா நீங்க நம்ம பெண்களுக்காக நம்ம நேயர்களுக்காக நீங்க சொல்ற ஆலோசனை என்ன? அதே சமயம் உங்களோட எதிர்கால பயணம் அப்படின்றது எதை நோக்கி போயிட்டு இருக்கு?
0: நம்மளோட எதிர்கால பயணம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம கொடுக்கணும் நம்மளோட சோப்ஸ். அதே மாதிரி இந்தியாவில் கண்டிப்பாக நமக்கு அதை எல்லா மாநிலங்களுக்குமே நம்ம அதை கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட அடுத்த கட்ட கோலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இது மூலயமா நான் பெண்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஆண்கள்ங்கிறத விட ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் இருக்கும். பசங்களுக்குனா அவங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பொண்ணுங்களுக்கும் அதுக்கான ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனால் பொண்ணுங்களுக்கு எக்ஸ்ட்ரா நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸோ ஒர்க்கோ ஒர்க்லேயும் சூப்பராக பண்ணணும், வீட்லேயும் நம்ம சூப்பர் மாம் அண்ட் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும், நல்ல ஃபேமிலிலேயும் இருக்கணும். அதே மாதிரி நம்ம மல்டிபிள் டாஸ்க் நம்ம பெண்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வண்ணா மட்டும்தான் நம்மளை இன்னொரு கட்டத்துக்கு விடுவாங்க. ஸோ அதில் வந்து எமோஷ்னலி நம்ம ரொம்ப வீக் ஆயிடாமல் நம்மளை நம்மளே சூப்பராக மைண்ட் அளவில் ஸ்டேபிள் பண்ணி நமக்கு நம்ம தான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நீங்கள் நிற்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அடுத்த கட்டம் கண்டிப்பாக போயிடுவோம். ஸோ இது இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஸ் மட்டும் நான் பேசலை, கண்டிப்பாக வண்டி ஓட்டுறதுலேருந்து எல்லாமே கண்டிப்பாக பெண்கள் தைரியமாக முன்னாடி வரணும். ஏன்னா நமக்கு எஜுகேஷனே இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம கைக்கு வந்திருக்குங்கும் போது இன்னுமே நம்ம ஸ்ட்ராங்காக ஓட வேண்டிய காலகட்டங்கள் நம்மள இருக்கும். இதில் வந்து ரொம்ப டிபெண்டன்ட் எமோஷ்னலி நம்ம வீக் ஆகாமல் நம்மளை நம்ம தான் நம்பி நம்ம ஒரு ஆள் நின்னோன்னா நம்ம குடும்பம் மட்டும் இல்லை நம்ம சொசைட்டியவே மாற்ற முடியுங்கிறது நான் ரொம்ப நம்புகிறேன். அதே மாதிரி பெண்கள்னால நல்ல டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ அதை முத நம்மளை நம்ம நம்பணும். ஸோ யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இதுக்காக இது மதிக்காதது அப்படின்னு கிடையாது. பசங்களை பற்றி பெண்கள் கண்டிப்பாக முடிவெடுத்தீங்கன்னா ஆண்களும் அதுக்காக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க இந்த காலத்தில். ஸோ நாலேஜ் வைஸ் நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக தன்னம்பிக்கையோட போராடுங்க, உங்களை நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம்.
1: உண்மையாகவே அதாவது நமக்கான வாய்ப்புகளை நாம தான் உருவாக்கணும். அது தடைக்கற்களாக இருந்தாலும் படிக்கற்களாக மாத்திட்டு நம்ம பயணத்தை முன்னெடுத்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றதா. இன்னைக்கு ரொம்ப அழகா கே நித்யா அவர்கள் வந்து நமக்காக வருகை புரிந்து நிறைய தகவல்களை நேயர்களுக்கும் வந்து பகிர்ந்தளிச்சாங்க. உண்மையாகவே நிலையத்துக்கு வருகை புரிந்து என்னென்ன செஞ்சா நம்ம என்னென்ன வகையில சாதிக்கலாம், எதை தவிர்த்தா இன்னும் ஒரு படி மேல போய் சாதிக்கலாம் அப்படின்றத தான் வந்து இன்னைக்கு வெற்றி கொடிகட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வருகை புரிந்து இந்த மாதிரி அற்புத கருத்துக்களை எங்களுக்காக தெரிவித்ததுக்காக நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
0: தேங்க்யூ மேம், எல்லாருக்குமே தேங்க்யூ.
2: இதுவரை வெற்றி கொடிகட்டு இதில் பெண் தொழில் முனைவோர் நித்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் ஜூலை மாதம் 8ஆம் தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: ஜூலை 8ஆம் தேதியான இன்று ஆந்திர பிரதேச மாநிலத்தில் விவசாயிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. 1497ஆம் ஆண்டு போர்ச்சுகீசிய பயணி வாஸ்கோட காமா லிஸ்பனிலிருந்து தனது வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தை தொடங்கினார். இதன் மூலம் கடல் வழியாக இந்தியாவை அடைந்த முதல் ஐரோப்பியர் என்ற பெருமையை பெற்ற நாள் இன்று.
0: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் பால் பற்களை பாதுகாப்போம். பொதுவா நம்ம எல்லாருமே சிரிச்சா ரொம்ப அழகா இருப்போம் இல்லையா? அப்படி நம்ம சிரிப்போட அழக இன்னும் அழகா காமிக்கிறதே நம்ம பற்களோட அழகுதான். அந்த பற்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நம்மளால வர்ற சிரிப்பை கூட முழு மனசோட ஃப்ரீயா சிரிக்க முடியுமா? அப்படி பற்கள்ல ஏற்படும் பிரச்சனைகள்ல ஒண்ணு பல் சொத்தை. இது பெரும்பாலும் குழந்தைகளுக்கு மட்டுமே வரும் பிரச்சனை. அப்படி குழந்தை பருவத்துல ஏற்படும் பல் சொத்தை பிரச்சனையை தடுக்க முன்னெச்சரிக்கையா பெற்றோர்கள் என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? நம்ம பற்கள்ல இருக்கக்கூடிய எனாமல்ற பாதுகாப்பு அடுக்கல பாதிப்பு ஏற்படும் போதுதான் நம்ம பற்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. அதாவது இந்த பல் சொத்தை பிரச்சனை நமக்கு ஆரம்பிச்ச உடனே தெரியறதில்ல. இது சுமார் 6 மாசத்திலிருந்து 5 வருஷம் கூட ஆகலாமா. ஏன்னா அது நம்ம உணவு பழக்கத்தை பொறுத்தது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த எனாமல்ற அடுக்கு நரம்பு முடிச்சுகள் இல்லாத உயிரற்றதா இருக்கிறதுனால பல்லுல ஏற்பட்ட சின்ன சொத்தை நமக்கு எந்த அறிகுறியும் காமிக்காதான். அப்படி இருக்கும் பட்சத்துல நமக்கு உணவு சாப்பிடும் போது அதுல போய் மாட்டிட்டு ரொம்ப நேரம் ஆகும் போதுதான் பல் கூச்சம் அப்புறம் பல்வலி இப்படிலாம் ஆரம்பிச்சு நமக்கு பல் சொத்தை இருக்கிறதே அப்போதான் தெரிய வருமா. அந்த மாதிரி நேரத்திலேயாச்சும் நம்ம சுதாரிக்கணும். சொல்ல போனா அதுவே லேட்டு தான். அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் சூடாவோ அல்லது ஜில்லுன்னு சாப்பிடும் போது அந்த உணவை சாப்பிட விடாம பல் கூச்சமோ அல்லது பல் வலியோ ஏற்படும். எக்ஸாக்டா சொல்ல போனா அந்த சமயத்துலதான் நாம டாக்டரை தேடி போவோம். அப்படிதானே? சரி, இப்போ இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்க பல் சொத்தைக்கு முக்கிய காரணம்னு பார்த்தா குழந்தைங்க இனிப்பு அல்லது இனிப்பு சார்ந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டுட்டு, அதாவது சாக்லேட் ஐஸ்கிரீம் கேக் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு வாய் கொப்பளிக்காம விடுறது தான்.

இந்த மாதிரியான இனிப்பு உணவுப் பொருட்களை சாப்பிட்டுட்டு வாய் கொப்பளிக்காம விடுறதுனால அதோட சின்ன துகள்கள் பல்லு இடுக்கல மாட்டிட்டு வாயில ஏற்கனவே இருக்கக்கூடிய பாக்டீரியாவோட செயல்பட்டு ஒரு அமிலத்தை சுரக்க ஆரம்பிக்குமா. அப்போதான் பற்களின் வெளிப்பூச்சான எனாமல் தாக்க ஆரம்பிக்குமா. அதை தடுக்க ஒன்று எதை சாப்பிட்டாலும் வாய் கொப்பளிக்கிற பழக்கமோ, இன்னொன்று ஒரு நாளைக்கு இரண்டு முறை பல் துளக்கிற பழக்கமோ குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பழக்கணும். இந்த மாதிரி பழக்கத்தை கொண்டு வரனால அவங்க உடல் ஆரோக்கியத்தில் அவங்களுமே இன்னமும் கவனம் செலுத்தணும் அப்படின்ற எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகும்.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் நலம் தரும் நம் பாரம்பரியம் சோளப்புட்டு செய்முறை தகவல் வழங்குபவர் உணவு தயாரிப்பாளர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள்.
1: சிவப்பு சோளப்புட்டு இது எப்படி பண்றது அப்படின்னா, அதாவது புட்டு மாவு ரெண்டு விதமா நம்ம ரெடி பண்ணலாம். சோளப்புட்டு வந்து கழுவி ஒரு அஞ்சு நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம சோறாக்குற மாதிரியும் பானையில் நாச்சும் சரி குக்கர் நாச்சும் நல்லா சோறா

அக்கறமாக சோறாக்கி இது அவியறதுக்கு குறைஞ்சது வந்து உங்களுக்கு முக்கால் நேரம் ஆகும். அவிச்சிட்டு நல்லா வெயில காய போட்டு ரைஸ்கில் கொண்டு போய் திரிச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ அரை கிலோ இப்போ சோள மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 1/4 கிலோ நீங்கள் நாட்டு சக்கரைனாலும் சரி சீனினாலும் சரி எடுத்து தேங்காய் பூ இதில் ஆட் பண்ணி, நான் சொன்ன மாதிரி ஆரஞ்சு பழம் புளிக்கிறோம்ல அதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஹோலாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நீங்கள் மாவு அடைச்சி நீங்கள் இட்லி செட்டில் அவிச்சு நீங்கள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லை நாங்கள் குழா புட்டில் அவிக்கிறோம், அதுவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அது வந்து உங்களுடைய இஷ்டம், நீங்கள் எப்படினாலும் சாப்பிடலாம். இது ரெண்டாவது மெத்தட் இப்போ நான் சொல்கிறேன். சோளத்தை நல்லா கழுவி நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இதையும் நம்ம சோறாக்குற பானையில் இல்லைனா குக்கரில் நீங்கள் அவிச்சு எடுத்துட்டு நல்லா வெயில காயப்படணும். இதோட என்ன பண்ணணும்னா, சோப்பு அரிசின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கருப்பு கவுனி அரிசி அப்படி இல்லைனா மாப்பிள்ள சம்பாரிசி, இது ரெண்டில் எதையாச்சும் ஒன்று 1/4 கிலோ எடுத்து அதையுமே நல்லா கழுவி நல்லா வெயில காய போட்டு அதையும் வறுக்கணும். வறுத்து நம்ம அவிச்சு ஏற்கனவே காய போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, சோளத்தையும் அதையும் இந்த அரிசியையும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம ரைஸ் மில்லில் போய் திரிச்சு அதுக்கப்புறம் அந்த மாவை எட்டு வந்து, இப்போ 1 கிளாஸ் நம்ம அந்த மாவு எடுத்தோம்னா 1/2 கிளாஸ் வந்து நாட்டு சக்கரை, அப்புறம் தேங்காய் பூ எடுத்து நம்ம குழா புட்டு அவிச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம், இல்லைன்னா இந்த புட்டு குட்டி கிணத்துல கூட நம்ம அவிப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் குட்டி கிணத்துல கூட அவிச்சு இட்லி செட்டில் வச்சு நீங்கள் வந்து புட்டாக சாப்பிட்டுக்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கிதாரவி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். சமூக நீதித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக அரசு நீதிமன்றம் செல்லும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையின் பணிகளை இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் 2 நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிசுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொள்கிறார்.

0: இந்தோனேஷியாவின் பாரம்பரிய கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பிராம்பணன் திருக்கோவிலை பார்வையிட்டு பிரதமர் வழிபாடுகளை மேற்கொண்டார். பல்வேறு புனித தலங்களில் சிவபெருமானுடன் இணைப்பிற்கான தொடர் வாய்ப்புகள் தமக்கு கிடைத்து வருவதாக பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக சமூக நீதித்துறை திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இத்துறை செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் நடப்பு நலத்திட்டங்களின் முன்னேற்றம், மாணவருக்கான கல்வி உதவித்தொகை, மாணவர் விடுதிகள் மேம்பாடு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆதிதிராவிடர் பழங்குடியின மக்களின் கணக்கெடுப்பு தொடர்பாகவும் இதில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. வரவிருக்கும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவுள்ள துறை சார்ந்த திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு குறித்தும் இதில் ஆராயப்பட்டது. மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, அத்துறையின் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். ஊரக வளர்ச்சித்துறையின் நலத்திட்டங்கள் மக்களை உரிய முறையில் சென்று சேர வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற இத்துறையின் ஆலோசனைக் கூட்டத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். ஊரக குடியிருப்பு திட்டம், முதல்வரின் வீடு கட்டும் திட்டம் போன்ற திட்டங்கள் மக்களை சென்று சேர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக மாநில அரசு நீதிமன்றம் செல்லும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற அப்போதைய தமிழக அரசிடம் தடையில்லா சான்றிதழ் கோரி விண்ணப்பித்ததாக குறிப்பிட்டார். ஆனால் அப்போதைய திமுக அரசு 60 நாட்கள் வரை தடையில்லா சான்றிதழ் வழங்காததால் தனியார் கல்லூரிகள் உயர்நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை அந்தஸ்து பெற்றால் அவை 7.5% உள்ஒதுக்கீடு உட்பட மாநில அரசின் இடஒதுக்கீடு முறைகளை பின்பற்ற தேவையில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு அரசு நிர்ணயிக்கும் கட்டணத்தை வசூலிப்பதற்கான கட்டாயம் இல்லை என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். முன்னதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நலம் AI வாட்ஸ்அப் சேவையை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார்.
1: ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில நெஞ்சக நோய் பிரிவு ரெஸ்பிரேட்டரி மெடிசன் டிபார்ட்மெண்ட் வசதியை அறிமுகப்படுத்திருக்கோம். இதுல என்னன்னா, நம்ம வீட்டில இருந்தபடியே இந்த நாள்ல இந்த டைம் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். ஆப்ல இந்த ஜாக்பாட் மூலமாக அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாதான் இங்க சேவையை பயன்படுத்திக்க முடியுமானா இல்ல, இதையெல்லாம் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாம கூட மக்கள் வரலாம். இது இன்னும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் இந்த சேவையை நாங்க விரிவுபடுத்த போறோம். சோ ஒன் டைம் ப்ராசஸ் தான், ஒரு முறை நீங்க செஞ்சா போதும், ஆதாரம் இல்லாம கூட அந்த மருத்துவ சேவையை பயன்படுத்தலாம்.
0: தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக சீர்குலைந்துள்ள சட்டம் ஒழுங்கு நிலைமை சரி செய்யப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவில் தமிழர்களின் ஆண்டு விழாவில் பங்கேற்று உலக தமிழர்களை இணைக்கக்கூடிய பணிகளை தொடங்கியிருப்பதாக கூறினார். 3 வகுப்பு வரை பாட புத்தகங்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். கேரள மாநிலம் கொச்சியில் பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்களின் கூட்டம் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்பூர்ணா தேவி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தின் இறுதியில் கூட்டறிக்கை வெளியிடப்படுகிறது. தொடர்ந்து பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக பிரிக்ஸ் உச்சிமாநாட்டு கண்காட்சியும் இடம்பெறுகிறது. ஊரக மேம்பாடு, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஊட்டச்சத்து, கல்வி பிரிவுகளில் இந்திய மகளிரின் சாதனைகள் குறித்த அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று பிற்பகல் இத்துறையின் மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் தலைமையில் நடைபெறுகிறது. முன்னதாக பெரம்பலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் துறை சார்ந்த முன்னெடுப்புகள் குறித்து விரிவாக அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அஇஅதிமுக மீண்டும் புத்துணர்வுடன் ஆட்சியில் அமரும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் திருச்சி மாவட்ட அஇஅதிமுக நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர், அனைவரும் ஒற்று

0: உறுதுணையாக செயல்பட்டு உள்ளாட்சி தேர்தலில் கட்சிக்கு வெற்றியை பெற்றுத் தருமாறு கேட்டுக் கொண்டார். தமிழக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கான தேடல் குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்ற அறிவிப்பு நியமன முறையை மேலும் சிக்கலாக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி கூறியுள்ளார். பல்கலைக்கழக தேடல் குழு தொடர்பாக ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் தனித்தனி சட்டங்கள் உள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட குண்டுசாலை பகுதியில் காலை உணவு திட்ட செயற்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறந்த எழுத்தாளர்களுக்கான பரிசுத் தொகை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அடுத்த மாதம் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். அரியலூர், ஜெயங்கொண்டம், தாப்பலூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியாளர் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் மக்களின் கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் கூறியுள்ளார். இருமத்தூரில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் உரையாற்றினார்.
1: சுமார் 110 பயனாளிகளுக்கு 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இந்த கிராமத்திற்கு வழங்கப்படுகிறது. வருவாய்த்துறையில் 4 இலவச வீட்டுமனை பட்டா, 26 பட்டா மாற்றம், மின்னணு புதிய குடும்ப அட்டை 57 பயனாளிகளுக்கு, பட்டு வளர்ச்சி துறையின் மூலமாக தளவாட பொருட்கள் மற்றும் பண்ணை உபகரணம் 3 நபர்களுக்கு, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை மூலம் 4 நபர்களுக்கு வீட்டு வசதி திட்டம் என சுமார் 110 பயனாளிகளுக்கு 37,78,532 ரூபாய் மதிப்பிலான வழங்கப்படுகிறது.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் நடமாடும் உழவர் சந்தை இ ஆட்டோ திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உழவர் சந்தையில் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் விவசாயிகளுடைய விளைபொருட்களை பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்று விற்பனை செய்யும் வகையில் நடமாடும் உழவர் சந்தை இ ஆட்டோ திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்று நேரடியாக விற்பனை செய்ய இந்த திட்டத்தின் மூலமாக வகை செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளின் சந்தைப்படுத்துதல் செலவை குறைத்து உள்ளூர் பொருளாதார வளர்ச்சிக்கும் விவசாயிகளுடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் இந்த திட்டமானது முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5,516 கனஅடியாக இன்று அதிகரித்துள்ளது. 105 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் நீர்மட்டம் இன்று 55.56 அடியாக உள்ளது. பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 750 கனஅடி தண்ணீரும், கீழ் பவானி வாய்க்காலில் 5 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மழை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வான்கோவரில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை பெனாலிட்டி ஷூட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். சமூக நீதித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக அரசு நீதிமன்றம் செல்லும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையின் பணிகளை இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: தொடர்வது பாரதியார் பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
4: This is Akashvani. I am Anuja Kumar with the Midday News. The headlines. Prime Minister Narendra Modi visits UNESCO World Heritage Site of Prambanan Temple in Yogyakarta. Says India's participation in temple's conservation reflects shared cultural legacy of the two countries. Prime Minister Modi concludes his Indonesia visit, leaves for Australia to participate in 3rd India-Australia Annual Summit. 2-day BRICS Women Ministerial Meeting begins in Kochi to strengthen cooperation on women's empowerment and sustainable development. Union Home Minister Amit Shah speaks to chief ministers of flood-affected states and assures all possible assistance from the centre. IMD forecasts heavy rainfall and thunderstorms over central and eastern parts of the country. Iran targets American military sites in Bahrain and Kuwait after a wave of US strikes. Global oil prices jump over 2%. And Switzerland beat Colombia 4-3 in penalty shootout to set up quarterfinals against Argentina in FIFA World Cup.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். காற்றலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இருவர் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் மற்றும் யுனிகிருஷ்ணன் குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 2:22. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் தேன் சிந்தும் கானங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடலாக இந்தியன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஹரிஹரன் மற்றும் ஹரிணி குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 2:29. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக இந்திரா திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் ஹரிணி குரல்களில் கேட்கலாம்.

இதுவரை மதுர தென்றல் நிகழ்ச்சி கேட்டு ரசித்தோம். இத்துடன் மதுர தென்றல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 2:40 ஆகாஷ்வாணி.
1: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி ஆலோசகர் முனைவர் சி விஜய் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் முனைவர் சி விஜய் அவர்கள். இவரை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு உடற்பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கான ஆலோசனைகளை பல வருடங்களாக வழங்கி பலரின் பிற்கால விளையாட்டு வீரர்களின் வாழ்வில் பல வேலை வாய்ப்புகளுக்கான முன்னெடுப்புகளை கொடுத்து அவங்களுக்கான ஒரு கரியர் அமையிறதுக்கு ஒரு கன்சல்டண்டாக இருந்திருக்காரு. வணக்கம் சார்.
3: வணக்கம்ங்க.
2: சொல்லுங்கள் சார், ஸ்போர்ட்ஸுன்றதை எடுத்துக்கும் பொழுது எப்போவுமே வந்து பிளேயராகவே இருக்க முடியாது. ஒரு ஏஜில் வந்து கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட்ன்றது தேவை. அந்த ஃபீல்டுலேருந்து நம்ம ரிட்டையர் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஃபீல்டுலேருந்து ரிட்டையர் ஆகிறவங்க திரும்ப வந்து ஒரு நார்மல் லைஃபுக்கு வந்து ஒரு சிவிலியன் ஒர்க் எடுக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும், அடாப்ட் ஆகி எடுக்கிறது. ஏன்னா அவங்க ஸ்போர்ட்ஸ் கரியரில் வேறு மாதிரி ஒரு ஃபிட்னஸ், வேறு மாதிரி ஒரு வேர்ல்டில் வந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஆஃப்டர் ஃபீல்ட் லைஃப், ஆஃப் ட்ராக்கு என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது, அவங்க துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, இந்த விஷயங்களை பற்றி என் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்களேன்.
3: கண்டிப்பாங்க, ரொம்ப அருமையான கேள்வி. ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் சாதிக்கலைனா, ஒரு வேலை சாதிச்சு அவங்க வேலை வாங்கிட்டாங்க, அதில் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால இதை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது. இன்னொன்று, நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸ் எடுத்துகிட்டா ஏதோ ஒரு வாய்ப்பே இல்லாத மாதிரி ஒரு

ஃபீலிங்கும் நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் என்றைக்குமே உங்களை கைவிடாது. ஸ்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்டர்னலாக, அதாவது பர்சனல் டிசிப்ளின், பர்சனல் எஸ்டீம், பர்சனல் கான்ஃபிடென்ஸு, பர்சனல் பிஹேவியர், அப்புறம் ஒரு செல்ஃப் அச்சீவ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸ்போர்ட்ஸால் மட்டும்தான் வேகமாகவும் தொடர்ச்சியாகவும் உங்களுக்கு கொடுக்க முடியும். இன்னொன்று, அது ரொம்ப எளிதாக கிடைச்சிரும் எல்லாருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஊரில் நீங்கள் ஒரு வேளை கில்லி தாண்டல் விளையாடினாலோ, ஒரு கோலி விளையாடினாலோ, அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் விளையாட்டுகள், அதெல்லாம் சாதாரண விளையாட்டுகள் கிடையாது. அது எல்லாத்துக்கும் ஒரு ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், டீம் ஒர்க், டீம் பில்டிங், இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி கார்ப்பரேட் செக்டரில் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கும். ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸை நம்ம எப்படி விளையாடிருக்கோம், எந்த அளவு வரைக்கும் நம்ம விளையாடிருக்கோம், அதனால் நம்மளுக்கு ஏற்பட்ட நன்மைகள், உடல்கூறு நன்மைகள் ஒன்று இருக்குது, அப்புறம் பணம் சம்பாதிக்கிறது, பேர் சம்பாதிக்கிறது, புகழ் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் ஒன்று இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்போர்ட்ஸை எடுத்து ஒருவேளை நான் சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக மாறலை அப்படின்னா, அப்போ நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய 10வது 12வது வரைக்கும் ஸ்போர்ட்ஸை தெரிஞ்சோ தெரியாமல் விளையாடிடுவாங்க. காலேஜுக்கு போகும்போது ஒரு சில பேர் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒரு டீவியேஷனுக்கு போயிடுறாங்க. ஏன்னா நான் அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடி கெட்டு போயிட்டான், ஸ்போர்ட்ஸ் விளையாடினா படிப்பு வராது, இந்த மாதிரி ஒரு காமன் ஒரு ஸ்டிக்மா வந்து எல்லார் மேலேயும் போட்டுறாங்களே. நீங்கள் விளையாடினா சரியாக படிக்க மாட்டேன், விளையாடினா தான் மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகும். இன்றைக்கி ஏற்படுற நிறைய சூசைட்ஸு, அவங்க டீவியேஷன்ஸ், இது எல்லாத்துக்கும் தவிர்க்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப கட்டாயமாக தேவைப்படும். அவங்களுக்கு வேலை கிடைக்குது கிடைக்கல அது ஓரம் வச்சிடும். ஒரு வேலை நீங்கள் ஸ்போர்ட்ஸை தான் நம்பியிருக்கீங்க, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் டாக்டர் ஆரம்பித்து ஒரு பேசிக்காக ஒரு கோச் ட்ரெய்னராக ஜிம்மில் ஒரு அடிப்படையாக ஒரு ஃபிட்னஸ் ட்ரெய்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய மினிமம் லெவலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 32 விதமான பேசிக் குவாலிஃபிகேஷன், அதாவது பேசிக் வேலை இருக்குது. 32 விதம்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு மருத்துவராக ஸ்போர்ட்ஸ் மெடிசன் டாக்டராக போகலாம், ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்டாக போகலாம், ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்டாக போகலாம், ஸ்போர்ட்ஸ் மசாஜராக போகலாம், ஸ்போர்ட்ஸ் அனாலிசிஸ்டாக போகலாம், நீங்கள் பயோமெக்கானிக்ஸ் படிச்சுட்டு போகலாம், ஃபிசியாலஜிஸ்டாக போகலாம், அப்புறம் இன்றைக்கி வந்து மெட்டபாலிக் ரிவர்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசியாலஜிக்குள்ளே இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் தாண்டி யோகம் தெரிஞ்சுன்னா நீங்கள் யோகா குருவாக மாற முடியும். சிலம்பம், கலரி இந்த மாதிரி தெரிஞ்சுனா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சார், எனக்கு வந்து வெயிட் லிஃப்டிங் பிடிக்கும், பாடி பில்டிங் பிடிக்கும் அப்படின்னா, பாடி பில்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் போய் ஒரு ஜிம்மில் போய் ஒரு பாடி பில்டராக போட முடியும். இல்லைனா ஒரு பாடி வெயிட் ரிடக்ஷன், பாடி ரிடக்ஷன், டோனிங், அப்புறம் அப்டமன் ஃபேட் ரிடக்ஷன், இந்த மாதிரி செலிபிரிட்டி ட்ரெயினராக போட முடியும். இல்லை பர்சனல் ட்ரெயினர், இன்றைக்கி வந்து பர்சனல் ட்ரெயினில் ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக சொல்கிறாங்க, ஒரு பர்சனல் ட்ரெயினிங் எடுக்குன்னா குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்துக்கு 500 ரூபாவும் அதிகபட்சம் 3000 ரூபா வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக சம்பாதிக்க முடியும். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 2 பர்சனல் ட்ரெயினிங் பார்த்தா போதும். அப்போ நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒரு துறை ஸ்போர்ட்ஸ் தான், அது விளையாடி இருந்தாலோ உங்களுக்கு சோர்வு இல்லாத ஆளாகவோ, ஒரு அதாவது ஒரு லேசியாக இல்லாத ஆளாகவோ, விடியற்காலையில் உங்களால் எந்திரிக்க முடியும் அப்படின்னு உடம்பை வளர்ச்சி நிமித்தி வேலை செய்ய முடிஞ்ச ஆளாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு 100% ஸ்போர்ட்ஸால் கொடுக்க முடியும். ஸ்போர்ட்ஸ் எடுத்தவன் என்றைக்குமே குறைய மாட்டான். இன்றைக்கி 3 விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக, உடற்தகுதி, உடற்பயிற்சி விஷயங்கள், கொஞ்சோண்டு நியூட்ரிஷன் சம்பந்தமான விஷயங்கள், அப்போ மனநலம், மென்டல் ஹெல்த்னு சொல்கிறோம். இந்த 3 விஷயத்தை பண்ணுறவங்க இன்றைக்கி வந்து லைஃப் கோச்சாக மாறுறாங்க. லைஃப் கோச் அப்படின்னு சொல்கிறது பெரிய ப்ரொஃபஷன் இன்றைக்கி. அந்த அதுவும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒயிட் காலர் பீப்புளுக்கு பண்ணிங்கன்னா அது ஒரு சார்ஜ், கார்பரேட்டுக்கு பண்ணிங்கன்னா ஒரு சார்ஜ், லோயர் லெவல் பீப்புளுக்கு பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது. சோஷியலாக இன்றைக்கி எக்கச்சக்கமாக இன்றைக்கி இருக்கிற சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரே இண்டஸ்ட்ரி, இது நான் என்ன சொல்றேன், ஹோலிஸ்டிக் இண்டஸ்ட்ரி, உடலையும் பார்த்துக்கொள்ளலாம், பணமும் சம்பாதிக்கலாம், மனமும் நிம்மதியாக இருக்கும், மற்றவர்களுக்கு நீங்க வந்து உங்கள் உடல் வழியாக வேற ஒரு வேலை செஞ்சார் சார், நான் ஒரு 10 வருஷம் சம்பாதிச்சார் சார், அவருக்கு டயபெட்டிக் வந்துச்சு, சுகர் வந்துச்சு, ஹார்ட் அட்டாக்ல இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறோம். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த துறை எடுக்கிறதுனால வராது, ஏன்னா நீங்களும் ஃபிட்னஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்போ ரொம்ப தெளிவா ஸ்போர்ட்ஸ் வழியா ஸ்போர்ட்ஸ் பண்ண கண்டிப்பாக கெட்டு போக முடியாது, அதில் நல்ல ப்ரொஃபஷன் இருக்குது. சமூகத்துக்கு தேவையான வித்தியாசமான ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இன்றைக்கி ஒரு மனநல ஆலோசகர் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸில் தான் விளையாடி ஜெயிச்சு 2 மனநிலையும் கண்டுபிடிச்சிருக்க முடியும். தோத்துருந்தால் அவன் அடுத்த விளையாட்டு வீரரை போய் பாராட்டிட்டு அடுத்ததுக்கு ரெடி ஆகிறது, செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கிறது. ஜெயிச்சிருந்தா தன்னை ஊக்கப்படுத்தி அடுத்த ஒன்று போய் கமாண்ட்ரா நெக்ஸ்ட் டைம் ஒன்று பார்க்குறேன்னு சொல்லிக்க முடியும். இப்படி 2 ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு 20 விளையாடலாம். ஒரு லாங் ஜம்ப் எடுத்திங்கன்னா ஒரே ஒரு தடவை 3 குச்சிருவீங்க ஒரு லாங் ஜம்ப். ஆனால் இந்த 3 குதிச்சதை லாங் ஜம்ப் இன்றைக்கி இன்டர்நேஷனல் லெவலில் எவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருக்கு நம்ம படிக்கிறோம். ஆக்சுவலாக ஜெஸி ஓவன்ஸ் பற்றி பேசுகிறோம். ஹிஸ்ட்ரியில் எத்தனையோ இந்த பக்கம் அந்த பக்கம் பெரிய நாடுகளில் சண்டை இருந்த போது கூட இவங்க பெரிய நண்பர்களாக மாறியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு மனநிலையே மாறியிருக்கு. பெரிய சண்டை இருந்த நாடுகளில் கூட நண்பர்களாக உருவாக்க முடியும்னா இந்த மனநிலை மாற்றத்துக்கு ஸ்போர்ட்ஸ் ஒரு வழி. ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு இது மாதிரியான பல்வேறு துறைகளில் வேலை இருக்குது. அந்த மாதிரி வேலைகளை தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வழியாகவும், ஆலோசனை வழியாக, ஒர்க் ஷாப்ஸ் வழியாகவும் நிறைய இடங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கடந்த ஒரு 20-25 இந்த வேலையை நான் தொடர்ச்சியாக பண்ணுறேன். லாஸ்ட் 18 3000 4000 பேர் வரைக்கும் இந்த நம்மகிட்ட ஆலோசனையை பெற்றிருக்காங்க. உடற்கல்வி துறைக்கு உள்ளே போயிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் அஃபிஷியல்ஸாக மாறிருக்காங்க, பயோமெக்கானிஸ்டாக மாறிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் வேரிங் ஷாப், ஃபார் எக்ஸாம்பிள் கார்மெண்ட் பிடிக்குன்னா கூட ஸ்போர்ட்ஸ் வேர் இருக்குது, ஸ்போர்ட்ஸ்
குட்ஸ் இருக்குது. ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பிடிக்குதுன்னா இன்றைக்கி டர்ஃப் போடுறாங்க, நிறைய இடங்களில் ஷட்டில் கோர்ட்ஸ் வருது, மல்டி ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி.

0: ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. லே அவுட்ஸ் போகிறாங்க. இந்த மாதிரி பேசிட்டே போனால் அன்லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்போர்ட்ஸில் இருக்குது. ஸ்போர்ட்ஸை சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சமுதாயத்தின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறதுக்காக உதவுறீங்கன்ற ஒரு பெரிய மன நிம்மதியும் மன திருப்தியும் ஐ திங்க் வேறு ஒரு ஃபீல்டில் வராது. ஏன்னா அதை நான் எப்போவுமே இதை சொல்வேன், மருத்துவராக நீங்கள் இருந்தீங்கன்னா வந்த நோய்க்கு நீங்கள் ஒரு மருந்து கொடுப்பீங்க. ஆனால் உடற்கல்வி சம்மந்தப்பட்டவங்க, ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், ஸ்போர்ட்ஸ், யோகா, கலரி, இந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட், இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நோய் வராமல் இருக்கிறதுக்கான உடற்பயிற்சியை சொல்லித்தரீங்க. அப்போது இது அதை விட மேன்மையான ஒரு துறைன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு அதை வந்து நான் ஒரு ஹம்பிளாகவும் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்தது கொடுக்குறாங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ப்ரிவென்ஷனுக்கு முன்னாடி, க்யூருக்கு முன்னாடி நான் ப்ரிவென்டிவ் எக்ஸசைஸ் கொடுக்குறேன். அப்போ எக்ஸசைஸ் இஸ் அ மெடிசன், மருந்து மாதிரி இது எக்ஸசைஸ். இதை தெளிவாக புரிஞ்சிட்டு பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது வர ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஷன் உலகத்திலே கிடையாது.
1: கண்டிப்பாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆரோக்கியமான மட்டும் இல்லாமல் ஒரு அமைதியான சமுதாயம், ஒரு உலகம் உருவாகிறதுக்கு ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயந்தான். அடுத்ததா சார், இப்போ நம்ம என்ன பேசினாலும் நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மக்களுக்கு இந்த கன்வென்ஷனல் மைண்ட் செட்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது யாராக இருந்தாலுமே ஒரு பேரண்ட்டாக இருக்கவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மினிமம் கேரண்டிலாம் அவங்க லைஃப் செட்டில் ஆகணுன்றதுக்காக ஒரு ஸ்கூல் ஸ்ட்ரீமில் சேர்க்குறோம். அந்த ஒரு கன்வென்ஷனல் ஸ்டடி மெத்தட் இதெல்லாம் போயிட்டுருக்காங்க. நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே எந்தெந்த அவென்யூஸில் அவங்க அப்ரோச் பண்ணணுன்ற விவரமே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதுதான் ஒரு பெரிய தடங்களாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது ஒரு டேபுவாக இந்த ஸ்போர்ட்ஸை வந்து கரியராக சூஸ் பண்ணுறதுக்கு வந்து பேரண்ட்ஸ் தயங்கிறதுக்கு காரணம் பெரும்பாலான மக்கள். நான் சொல்கிறேன், ரொம்ப நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எலைட்டாக இருக்கிறவங்க இல்லை இந்த விஷயத்தில் இருக்கவங்க, இந்த ஃபீல்டில் ஆல்ரெடி இருக்கவங்க, இவங்களுக்கு இந்த அவென்யூஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு வெகுமதியான மக்களுக்கு இந்த அவென்யூஸ் எல்லாம் வந்து எப்படி அவங்க அணுகணும், யார் யாரை பார்த்து அணுகணும், எப்படி அவங்க இந்த தகவலை தெரிஞ்சுக்கலாம், அவங்க தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அவங்களோட பசங்களுக்கு இந்த வழிகாட்டுதல்களை கொடுக்கலாம், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து பாதிக்காத வகையில் அந்த ஸ்போர்ட்ஸ்லேயே அவங்க லைஃப்பை கண்டினியூ பண்ண விடலாம், இதற்கான அட்வைசஸ் என்னென்ன வச்சுருக்கீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: ரொம்ப எளிமையான விஷயம் ஆனால் பட் ரொம்ப முக்கியமானது. இது பேரண்ட்ஸு இதை கேட்குறாங்க இல்லைனா யாரோ பெரியவர்கள் இதை கேட்குறாங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடக்கூடிய குழந்தைங்க ஆர்வமாக அதை விளையாடிட்டே இருப்பாங்க, நிறைய ஸ்போர்ட்ஸ் பற்றியே பேசுவாங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு 8வதுலேருந்து இந்த வழிகாட்டுதலில் பொறுமையாக பண்ணிகிட்டே வரணும். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த 10th 12th அப்புறம் ஒரு காலேஜ், ஒரு பேசிக் டிகிரி, இந்த 3 நிலைகளில் வந்து ஒரு பொறுமையாக வச்சுக்கணும். ஏன்னா 10th இல்லைனா நீங்கள் டிப்ளமோ கூட படிக்க முடியாது. ஆக்சுவலாக ஒரு இந்த மாதிரி வேலையில் டிப்ளமோ இருக்குது. ஆனால் டிப்ளமோ படிக்கணும், நீங்கள் 10th படிக்கணும். 10th ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன். குழந்தைங்கள நிறைய பேர் நான் இப்போது சர்டிஃபிகேஷன் ரொம்ப வருஷமாக நடத்திருந்தால சார் நான் 8th தான் சார் அப்படின்னு சொல்லும்போது அவங்களால டிப்ளமோ பண்ண முடியாது, சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான் பண்ண முடியும். சர்டிஃபிகேட் பண்ணாங்கனா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஆனால் டிப்ளமோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம். 10th குறைஞ்சபட்சம் பண்ண வச்சிடணும், படிக்க வைக்கணும். அவங்கள வந்து நீங்கள் 100% 80% எடுங்க, 90% எடுங்க, டிஸ்டிங்ஷன்லாம் இல்லை, ஜஸ்ட்டு பாஸ் பண்ண வைக்கணும். ஜஸ்ட் பாஸுக்கு நீங்கள் ரொம்ப மனக்கடல் வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல அவங்க 10th and 12th ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷனாக வச்சுக்கணும். மினிமம் 10th கிராஸ் பண்ணியிருக்கணும் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்ககிட்ட வந்து படிப்பில் ஃபோர்ஸ் பண்ணாமல் அந்த மினிமம் குவாலிஃபிகேஷனை பாஸ் பண்ணும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு விளையாடுற ஸ்போர்ட்ஸை டிஸ்ட்ரிக்டோ ஸ்டேட்டோ நேஷ்னல்ஸோ முடிஞ்சால், இது வந்து 3 லெவல் இருக்குது. டிஸ்ட்ரிக் ஒரு பேசிக் லெவல், ஸ்டேட் 2வது லெவல், 3வது நேஷ்னல்ஸ். இந்த 3 லெவலில் ஏதோ ஒரு லெவலில் அந்த குழந்தைய அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா டிஸ்ட்ரிக்குக்கும் குறைவாக நீங்கள் ஒரு வேலை விளையாடிருந்தால் நீங்கள் போய் ஒரு காலேஜுக்குள்ளே அப்ளிகேஷன் போடுறீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் காலேஜ் படிக்க போகிறீங்க, ஃபிசிக்கல் எஜுகேஷன் காலேஜ்லேயோ இல்லை NISன்னு சொல்லக்கூடிய கோச் ஆக போகிற படிப்புக்காகவோ இல்லை யோக் ஏதோ ஒரு பயிற்சிக்கு போகிறீங்க, அந்த பயிற்சி இடத்துல நீங்கள் போகும்போது ஸ்டேட்லாம் இன்றைக்கி நார்மலாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு ஆனதுனால டிஸ்ட்ரிக்கும் கீழே ஜோனல் லெவல் ஸ்கூல் லெவல்லாம் வச்சுருந்தா கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸ் முன்னாடி என்னோடய ஃபேமிலியில் ஒரு தம்பி ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிக்க போகிறாரு, அவருக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் போகல, ஜோனல் தான் போயிருக்காரு. ஜோனல் வந்து குவாலிஃபிகேஷன் கம்மின்னு அக்னாலஜ் பண்ணியே ஆகணுன்றதுக்கு அது ஸ்டேட் லெவல்ல இருந்தே இவனுக்கு இருக்கு. ஆக்சுவலா அந்த சர்டிபிகேஷன் ரெண்டும், இது நம்ம ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பேசிக் சர்டிபிகேஷன், இப்படி இருந்துச்சுன்னா முதல்ல அவர் ஸ்போர்ட்ஸ்ல டீச்சராக போகணும்னு ஆசைப்படுறாரா, கோச்சாக போகணும்னு ஆசைப்படுறாரா? ஏன்னா இங்கே ரெண்டு சின்னதாக ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நம்மளுக்கு இருக்கும். இன்றைக்கி எல்லாருமே ஒரு PT வாத்தியாரை பார்த்தா இன்னும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச் மாதிரி பார்க்குறது. ஒரு கோச் பார்த்தனா ஒரு பிடி வாத்தியார் அப்படி ரெண்டும் வேறு வேறு துறை ஆக்சுவலாக ரெண்டு பேரும் பேசிக்ஸை படிச்சிருந்தாலும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கூலில் காலேஜில் ப்ரொஃபஸர்ஷிப் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வேளை ஸ்போர்ட்ஸ் கோச்னா கபடி தான் சார் பிடிக்கும் எனக்கு வந்து வாலிபால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதில் பெஸ்ட்டாக விளையாடி

0: பண்ணியிருக்கணும், கூடவே ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிகிரி பண்ணியிருக்கும்போது நீங்கள் வந்து ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ அப்படின்னு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஃபார்ம் டூனா ஸ்டேட்டுக்கு நீங்கள் ஜெயிச்சிருந்தா, ஃபார்ம் த்ரீ அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டியில் ஜெயிச்சிருந்தா, இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷனில் ஏதோ ஒன்று இருந்தால் நீங்கள் வந்து என்ஐஎஸ் படிக்க முடியும். என்ஐஎஸ் ஒன் இயர் டிப்ளமோ, இது கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் நடத்துறது, பட்டியாலால் இருக்குது. இதை நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் கோச்சஸாக போக முடியும், ப்ரைவேட் கோச்சஸாகவும் போடலாம், கவர்மெண்ட் வேகன்சி வரும்போது கிரைவெண்ட்டும் போக முடியும். அப்போது ஒரு இது ரெண்டும் வந்து பேசிக்காக எல்லாருக்கும் மினிமமாக தெரிஞ்சிருக்கணும். இதை தாண்டி இன்றைக்கி நூற்றுக்கணக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. நூற்றுக்கணக்கான வேலைவாய்ப்புனா நீங்கள் யோகா இன்ஸ்ட்ரக்டராக போடலாம், ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கோச்ன்ற வார்த்தை இன்றைக்கி ரொம்ப பெருசு. வெல்னஸ்ன்றது ரொம்ப முக்கியமாக போயிடுது. ஏன்னா இன்றைக்கி ஒரு சின்ன மன நல ஆலோசகரவும் சேர்ந்து உடற்பயிற்சி குறைவாக சொல்லிக் கொடுத்து, மூச்சு பயிற்சி சொல்லிக் கொடுத்து, இன்றைக்கி அந்த மாதிரி சின்ன விஷயங்களை நீங்கள் ஒரு ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருடம் பயிற்சி பண்ணிவிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கோர்ஸ் அன்லிமிட்டடாக இருக்குது. அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வெல்னஸ் கோச்சாக போயிட முடியும். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூல்ஸ்லேயோ காலேஜஸ்லேயோ வந்து நீங்க பார்ட் டைம்ல ஈவினிங்ல ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம், ஆஃப்டர் காலேஜ் ப்ரோக்ராம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான இடத்துல உங்களுக்கு கன்சல்டன்ட்டா கூப்பிடுறதுக்கு இருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் டைம் எல்லாம் வேலைக்கு தேவையில்லை. நீங்க ஒரு ஒன் ஹவர் வரீங்க, உங்களுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் கரிக்குலத்தை ஸ்போர்ட்ஸ் டே நடத்தி கொடுங்க, இல்ல எனக்கு யோகா இன்ஸ்ட்ரக்ஷன் மத்த ட்ரில் மட்டும் சொல்லி கொடுங்க, இப்படின்னு எக்கச்சக்கமான தேவை. எதுக்கு நாங்க உங்களை வந்து ஃபுல் டைமா நாங்க வச்சுக்கணும்? நீங்க ஒரு கன்சல்டன்ட் ஒரு நாலு ஸ்கூல்ல, இப்ப நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12-13 காலேஜ் ஸ்கூல்ஸ்ல நான் கன்சல்டா இருக்கேன், என்னோட கிட்ட வேலை பார்க்கறவங்க. அப்ப இந்த சென்ஸ் ஒருத்தரால என்னால 13-14 இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வேலை பார்க்க முடியும்னா, இதை தெளிவா படிச்சு ஒரு 3 வருடங்கள் அந்த பயிற்சியெல்லாம் எடுத்துட்டு ஒரு பேசிக் விஷயங்கள்லாம் கத்துட்டாங்க அப்படின்னா, இதுல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட்.
1: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி ஆலோசகர் முனைவர் சி விஜய் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.
2: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
3: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பார்த்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ணை போல பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
2: இனி நான் உன்னை என் கண்ணை போல பார்த்துக்க போறேன்.
3: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும்: கூடலூர் பசாரில் 9 சென்டிமீட்டர், நீலகிரி குன்னூர் தேவலா தலா 8 சென்டிமீட்டர், அவலாஞ்சி 7 சென்டிமீட்டர், பந்தலூர் 6 சென்டிமீட்டர், நீலகிரி பார்வுட் 4 சென்டிமீட்டர், மேல் பவானி சின்னக்கல்லார் எம்ரால்ட் தலா 3 சென்டிமீட்டர், சிறுவாணி அடிவாரம் சோலையார் நடுவட்டம் வால்பாறை சின்கோனா தலா 2 சென்டிமீட்டர், கிணத்துக்கடவு 1 சென்டிமீட்டர். தொண்டியில் அதிக அளவாக 40.3 டிகிரி செல்சியஸும், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்த அளவாக 22.5 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை சராசரி கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தொடங்கி இம்மாதம் 10ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான

வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரியிலிருந்து 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 23.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒரு ஒளிபரப்பில் சந்திக்கலாம்.

கிளாடி, விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாடி. ஒருவன் ஒருவன் முதலாடி, உலகில் மற்றவன் தொழிலாடி, விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாடி. பூமியை

ஆடி விதியில் பவனே மாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாடி. ஒருவன் முதலாடி உலகில் மற்றவன் தொழிலாடி விதியை நினைப்பவனே மாடி அதை நின்று முடிப்பவன் அறிவாடி. பூமியிலல்ல ஆயுதம் எதற்கு, புப்பரிக்க கோடறி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தான் அகிலம் உனக்கு.

முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் மாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி

ஆகாஷ்வாணி மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று இனி நேரமும் நிகழ்ச்சியும் கேட்க இருக்கிறோம். ஆறு 5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக, 6:10 ஒருபட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல். ஏழு 10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். மாவில் உயர் அடர் நடவு சாகுபடி மற்றும் சமச்சீர் உர மேலாண்மை திண்டுகள் காந்தி கிராமிய பல்கலைக்கழக முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் வழங்கும் தகவல். 8:00

செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. எட்டு அஞ்சுக்கு மதுரை தென்றல், 8:30 இது நம்ம ஏரியா, 8:45 மதுரை தென்றல், 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 9:30 அரங்கிசை ப பிரதீப்குமார் பாட்டு, கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஹச் சிவகிருஷ்ணன் கடம். பத்து 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 11:10 ஒளிபரப்பு நிறைவு.

0: எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
5: பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலா கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இன்று கிழக்கே போகும் ரயில்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

0: அப்பா அப்பா, டிராபிக் சிக்னல் மாறப்போகுதுப்பா, வேகமா போயிடுப்பா.
1: ஒருமா பைய போவோம்.
0: என்னப்பா நீ, கோர்ட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
1: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
0: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு. சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
1: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ கேட்ஸில் ஒரு பட பாடல்கள் நான் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக இது உங்களுக்காக

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ கெட்ஸில் ஒரு பட பாடலாம் கேட்டுட்ருக்குறோம். கிழக்கே போகும் ரயில்கள் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடலாக

இதுவரை கேட்ட ரசிகர்கள் ஒருபட பாடல்கள். இதனைத் தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்த பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு, கடல்சார் ஒத்துழைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் திறன் மேம்பாடு போன்றவற்றில் இரு

இணைந்து செயல்படுவதற்கான புதிய வாய்ப்புகள் இந்த பயணத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாய

0: செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார்.
1: எங்களுடைய துறையினுடைய கோரிக்கைகள், எங்களுடைய துறையினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பேசி அடுத்த கட்டத்திற்கு அதை வந்து சிறப்பாக செய்வது, கூடுதலாக நிதி கேட்டிருக்கிறோம், அதையும் வந்து செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பான துறையாக இந்த அமைச்சரவையில் சமூக நீதித்துறை மேலும் செயல்படுவதற்கான வழிகாட்டுதலை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் கட்டாயம் இந்த பட்ஜெட்ல வந்து இதுவரை இல்லாத சமூக நீதித்துறையில் இந்த மக்களுக்கான மேம்பாட்டுக்கு மக்களுக்கான பட்ஜெட் உயர்வு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள்.
0: தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இடஒதுக்கீட்டு இழப்பை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்படுவதால் 600க்கும் மேற்பட்ட மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் குறையும் என்று வெளியான செய்தியை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை சரி செய்வதற்கு தேவையான உடனடி நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரை வார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
0: இதற்கிடையே கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கேரள மாநிலம் வயநாட்டில் இடைவிடாது பெய்து வரும் மழையின் காரணமாக இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இன்று மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இடைவிடாது பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கூடலூர் நகர் மட்டுமல்லாமல் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்வதால் கடும் குளிர் நிலவுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் பரமேஸ்வரமங்கலத்தில் 13 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சியின் தேனாம்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட ட்ரஸ்ட்லிங் தெருவில் புதிதாக கட்டப்பட்ட நவீன

பெண்கள் உடற்பயிற்சி கூடத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் பழங்குடியினருக்கான நடமாடும் சித்த மருத்துவ வாகன சேவையை ஆட்சியர் திருமதி கவிதா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மை பணிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாநகரின் குடிநீர் விநியோக பாதையில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மாநகர பகுதிகளில் குடிநீர் விநியோகம் இருக்காது என்று ஆணையர் திருமதி பிரியங்கா கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் மக்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. முதலமைச்சரின் மாநில இளையோர் விருதுக்கு வரும் 13ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் இறுதி அறிக்கைகளை விரைவாக நீதிமன்றங்களில் தாக்கல் செய்த 17 பேருக்கு காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் வெகுமதி மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபத்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தைப்பேயின் ஜுன் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலான் பாட்டர் புல்கன்குவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேத்கர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ கெட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சி இனிதே தொடங்குகிறது. முதல் பாடலாக வெப்பம் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் புதிய விண்ணப்பங்கள் வரவேற்பு, விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கூறியுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் ரூபாய் 50,000 மற்றும் 2 பெண் குழந்தைகள் இருந்தால் தலா 25,000 வீதம் 2 குழந்தைகளுக்கு மொத்தம் 50,000 வைப்புத்தொகை ரசீது வழங்கப்படும். இதேபோல் 3 பெண் குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு குழந்தைக்கு 25,000 வீதம் 3 பெண் குழந்தைகளுக்கு மொத்தம் 75,000 வைப்புத்தொகை ரசீதாக வழங்கப்படும். இத்திட்டத்தின் பயன்பெறும் குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடைந்த பின்னர் முதிர்வு தொகையாக பெறுவதற்கு அக்குழந்தையின் வைப்புத்தொகை ரசீது நகல், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் மற்றும் வங்கி கணக்கு புத்தக நகல் ஆகியவற்றுடன் மாவட்ட சமூக நல அலுவலகம் அல்லது சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் உள்ள சமூக நல விரிவாக்க அலுவலரை அணுகலாம். குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ், தாய் அல்லது தந்தையின் வயது சான்றிதழ், ஆண்டு வருமானச் சான்றிதழ் 120,000 இருக்க வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு சான்றிதழ், ஆண் வாரிசு இன்மை சான்றிதழ், பிறப்பிட சான்றிதழ், குடும்ப அட்டை மற்றும் உரிய அடையாள அட்டை நகல் அவசியமாகும். இது விண்ணப்பிக்க

வகையான ஆவணங்கள் ஆகும். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரக வளாகம், விருதுநகர் மாவட்டம், 626,002 என்ற முகவரியிலோ அல்லது 0456225271 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மற்றொரு தகவல், விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. பிரதம மந்திரி ராஷ்டிரபால் புரஸ்கர விருது 2026 விருது பெற தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கூறியுள்ளார். 5 முதல் 18 வயதுக்குட்பட்ட தன்னலமற்ற செயல்களை செய்த குழந்தைகளுக்கும், வீர தீர செயல்களில் சிறந்த சாதனைகள் செய்த குழந்தைகளுக்கும், விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், புதுமைகள் செய்தல், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் சமூகத்தில் பரவலான மற்றும் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் பிரதம மந்திரி ராஷ்டிரியபால் புரஸ்கார் விருது 2026 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதை பெறுபவர்கள் இந்திய குடிமகனாகவும், இந்தியாவில் வசிப்பவராகவும், 31/7/2026 அன்றைய தினத்தில் 5 முதல் 18 வயதுக்குட்பட்டவராகவும், வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள இதர தகுதிகளும் இருத்தல் வேண்டும். இவ்விருதினை பெற தகுதியுடையவர்கள் https://awards.government.in என்ற இணையதளத்தில் 10/7/2026 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள்.

0: இதனைத் தொடர்ந்து மீண்டும் தொடர்கிறது மதுரை தென்றல்.
1: பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

ஆகாஷவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டு நிகழ்ச்சி இனிதே தொடர்கிறது. அடுத்த பாடலாக என் சுவாச காற்று என்ற படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல்.

அடுத்ததாக இதுவரை கேட்டுக்கொள்ளும் மதுரத்தின்றல் இனிதே நிறைவு பெற்றது. அடுத்ததாக மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

மயிலாடுதுறை அருகே இளந்தங்குடியில் நடைபெற்ற குதிரை ரேக்ரா வண்டி பயிற்சி ஓட்டம் ஏராளமான பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ரேக்ரா பந்தயங்களில் பங்கேற்பதற்காக சிறப்பான முறையில் குதிரைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது நடைபெறும் ரேக்ரா பந்தயங்களில் வெற்றி பெறுவது குதிரை உரிமையாளர்களுக்கு பெருமைக்குரியதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் இளந்தங்குடியில் நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குதிரை வண்டிகள் பங்கேற்றன. கருச்சான் குதிரை, நடுக்குதிரை மற்றும் பெரிய குதிரை என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் குதிரைகள் அதிவேகமாக பாய்ந்து சென்று பந்தய எல்லையை எட்டின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த பயிற்சி ஓட்டத்தை ஏராளமான ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குதிரைகளின் வேகமும் ஓட்டுநர்களின் திறமையும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் எந்திர நடவு மானியம் பெற விண்ணப்பித்து பயன்பெறுமாறு வேளாண்மை துறை அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து மயிலாடுதுறை வட்டார உதவி வேளாண்மை இயக்குநர் ஸ்ரீ பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பு ஆண்டுக்கான குறுவை நெல் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் பயனடையும் வகையில் தமிழக முதலமைச்சர் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் எந்திர முறையில் நடவு செய்துள்ள விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4000 மானியமாக வழங்கப்பட உள்ளது. அதிகபட்சமாக 2 ஏக்கர் வரை மானியம் வழங்கப்படும். மானியத்தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் விதைகள், நெல் நுண்ணூட்ட கலவைகள் மற்றும் உயிர் உரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட உள்ளன. 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறையில் உள்ள ஸ்ரீ பதஞ்சலி யோகா மையத்தில் சிறப்பு யோகா பயிற்சி நடைபெற்றது. இந்த பயிற்சியில் 5 வயது முதல் 80 வயது வரையிலான 50க்கும் மேற்பட்டோர்

0: பங்கேற்றனர். சர்வகாசனம், சிரசாசனம், புஜகாசனம், தனுராசனம், சலபாசனம், பிராணயாமம் மற்றும் தியானம் உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்களை சிறுவர்கள் முதல் முதியோர்கள் வரை ஆர்வமுடன் பயிற்சி மேற்கொண்டனர். யோகா பயிற்சிகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மனநலத்தையும் வலுப்படுத்தி குறிப்பாக இளைஞர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்க உதவும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். சர்வதேச போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற தலைப்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு ஓட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்றது. இந்திய விளையாட்டு ஆணைய விளையாட்டு அரங்கில் இருந்து துவங்கிய ஓட்டத்தை மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். தர்மபுரம் சாலை வழியாக நடைபெற்ற 5 கிலோமீட்டர் தூர விழிப்புணர்வு ஓட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவுற்றது. இந்த ஓட்டத்தில் 5 வயது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 400க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 66,656 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணிகளை மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் துவங்கி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மேலும் பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், வழிபாட்டு தலங்களில் போலியோ சொட்டு மருந்து 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி சொட்டு மருந்து வழங்கும் பணியினை துவங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை கிராமங்கள் வாரியாக நடைபெறுகிறது. பசு, எருமை, வெள்ளாடு உள்ளிட்ட பிளவுபட்ட குழம்புகள் கொண்ட கால்நடைகளை எளிதில் தாக்கும் கால் மற்றும் வாய் நோய் காற்று மற்றும் தண்ணீர் மூலம் வேகமாக பரவும் வைரஸ் நோயாகும். இந்த நோயால் கால்நடைகளின் வாய், நாக்கு மற்றும் குழம்புகளில் புண்கள் ஏற்பட்டு தீவனம் உட்கொள்ள முடியாத நிலை உருவாகிறது. மேலும் பால் உற்பத்தி குறைதல், கன்று உயிரிழப்பு மற்றும் மலட்டுத்தன்மை உள்ளிட்ட பாதிப்புகளால் கால்நடை வளர்ப்போருக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. இதனை தடுக்க ஆண்டுக்கு 2 முறை தடுப்பூசி செலுத்துவது அவசியம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த முகாமின் மூலம் மாவட்டம் முழுவதும் சுமார் 1,00,000 கால்நடைகளுக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளை முகாமிற்கு அழைத்து வரும்பொழுது ஆதார் அட்டை மற்றும் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணுடன் வர வேண்டும். தடுப்பூசி பதிவு செய்யும் போது செல்போனிற்கு வரும் ஓடிபி எண்ணையும் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாமை மயிலாடுதுறை மாவட்டம் மூவலூர் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். இந்த இலவச தடுப்பூசி முகாமில் அனைத்து கால்நடை வளர்ப்போரும் பங்கேற்று தங்கள் கால்நடைகளை கால் மற்றும் வாய் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மயிலாடுதுறை நகரின் கொத்தத்தெரு பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வழக்கமான வாகன சோதனையை மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களிடம் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அறிவுரை வழங்கினார்.
1: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்ராக்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். மெல்பர்ன் விமான நிலையத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பனீஸ் அவரை வரவேற்க உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா ஆண்டு உச்சிமாநாட்டில் இரு தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் பட்டியலில் உள்ள இந்தியா ஆஸ்திரேலியாவின் பொருளாதார நட்பு நாடாகவும் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா புறப்படும் முன் வெளியிட்ட அறிக்கையில் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வரவை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு

0: இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவருடன் இணைந்து மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆசிய பசிபிக் மண்டலத்தில் அமைதி மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் திரு நரேந்திர மோடியிடம் பேச இருப்பதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் கூறியிருக்கிறார். குவைத் இளவரசர் திரு ஷேக் சபா அல் காலிதை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குவைத் அரசருக்கு வாழ்த்து கூறியதை அவரிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா குவைத் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு திரு ஷேக் சபா அல் காலித் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். வளைகுடா மண்டலத்தில் அமைதி மற்றும் மேம்பாட்டுக்காகவும் இந்தியாவுக்கு அளித்து வரும் ஆதரவுக்காகவும் தமது நன்றியை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் குடியுரிமை கண்காணிப்பை வலுப்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் ஆலோசனை நடத்தினார். கண்காணிப்பை வலுப்படுத்த தானியங்கி எக்ஸ்ரே கண்காணிப்பு அமைப்பை முக்கிய விமான நிலையங்களில் படிப்படியாக பொருத்துவது குறித்தும் திரு அமித்ஷா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த கருவிகளை அமைப்பதால் குடியுரிமை அதிகாரிகளின் பணிச்சுமை குறையும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 21 விமான நிலையங்களில் பாதுகாப்பு கட்டமைப்பையும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறிய அவர், மேலும் 41 விமான நிலையங்களில் முன்னுரிமை அடிப்படையில் மேம்படுத்தும் பணிகள் நடைபெறும் என்றும் கூறினார். அனைத்து விமான நிலையங்களிலும் பயணியர் போக்குவரத்துக்கு ஏற்ப அதிக அளவில் உயர்மட்ட பாலங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை விமான போக்குவரத்து அமைச்சகம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பயணிகளின் உடைமைகளை வெளியில் கொண்டு வருவதற்கான கட்டமைப்புகள் 16 விமான நிலையங்களில் உள்ளதாகவும் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் இதனை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அனைத்து மாநில தலைநகரங்களில் மண்டல வாரியான வெளிநாட்டவர் பதிவு அலுவலகங்கள் 2047 ஆண்டுக்குள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அகர்தலா மற்றும் ஜேவார் விமான நிலையங்களில் அதிகாரப்பூர்வ குடியுரிமை கண்காணிப்பு அதிகாரிகளை விரைவில் நியமிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா விமான போக்குவரத்து அமைச்சரிடம் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்பு தலைவர்கள் கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு செய்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெறவிருக்கும் இக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை இந்திய தர நிர்ணய கழகம் மேற்கொண்டு வருகிறது. இக்கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள திரு பிரஹலாத் ஜோஷி, பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்புகளுக்கு இடையே நிலையான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ளவும் சர்வதேச அளவிலான மாநாட்டை திட்டமிடவும் இக்கூட்டம் வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தர நிர்ணயம் தொடர்பாக ஒன்றிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளதாக திரு ஜோஷி கூறியிருக்கிறார். ஈரான் அமெரிக்க போர் சூழல் காரணமாக வளைகுடா நாடுகளில் CBSE 12 வகுப்பு தேர்வு எழுத இயலாத மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட மாற்று முறை மதிப்பெண் வழங்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. வளைகுடா நாடுகளிலிருந்து இது தொடர்பாக மாணவர்கள் தாக்கல் செய்துள்ள மனுக்கள் மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் மத்திய கல்வி பள்ளிக்கல்வி வாரியம் CBSEக்கும் நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் திரு கே வி விஸ்வநாதன், திரு அலோக் அராதே கொண்ட அமர்வு உத்தரவிட்டது. வளைகுடா நாடுகளில் உள்ள தனித் தேர்வர்களுக்கு கடந்த மாதம் 21 தேதி வழங்கப்பட்ட உத்தரவு குறித்தும் விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை இம்மாதம் 14 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற

உச்சிமாநாட்டுக்கு பின் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதை தெரிவித்த திரு ட்ரம்ப், ஈரானுடன் இது தொடர்பாக மேற்கொண்டு எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நடத்த அமெரிக்கா விரும்பவில்லை என கூறியிருக்கிறார். நேட்டோ உச்சி மாநாட்டின் போது ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலில் ஈடுபட்டன. இதனால் 3 டேங்கர் கப்பல்கள் பாதிக்கப்பட்டன. இதற்கு ஈரான் நேரடியாக பொறுப்பேற்கவில்லை. சண்டையை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் இரு நாடுகளுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட 60 நாள் சண்டை நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் கத்தாரில் நடைபெற்ற ராணுவ அதிகாரிகளுக்கு இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தையிலும் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. உக்ரைன் நகர தலைநகர் கீவ் மீது ரஷ்ய படைகள் நேற்றிரவு நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். 20 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ரஷ்ய விமானப்படையினர் 169 ட்ரோன்கள் மற்றும் 7 ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் விமானப்படையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், கீவ் நகரில் போருக்கான ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரியோ தவாதாவை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தாய்பேயின் ஜுங் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலன் பேட்டர் புல்கான்கூவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேகர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ், மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்றைய நிகழ்ச்சியில் அசோலா வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் உசலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ராஜன் எல் ஃப்ரெடலிங் சிங் அவர்கள்.
3: தொட்டில இருக்கக்கூடிய அசோலாவை ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டு அந்த அசோலாக்குள்ளே இருக்கிற தண்ணி, மண், சாணம் இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துட்டு புதுசாக வந்து போடணும். இப்படி வந்து பண்ணுறது மூலியமாக நம்மளால் வந்து அசோலாவை வந்து ஒழுங்காக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு விவசாயி அசோலாவை வந்து தன்னுடைய விவசாய நிலத்தில் வந்து பயன்படுத்துகிறார் அப்படின்னா அசோலாவை பயன்படுத்தி கால்நடைகளுக்கு உணவாகவும் கொடுக்கலாம், அதே நேரத்தில் நெற்பயிர்களுக்கு உரமாகவும் பயன்படுத்த முடியும். இதனால் கால்நடைகளுக்கு தீவனம் வாங்கக்கூடிய காசை வந்து நம்மளால் வந்து குறைக்க முடியும். இதே இது பக்கத்தில் ஏதாவது விவசாயி இருக்கார் அப்படின்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய அசோலாவை எடுத்து அவங்களுக்கு வந்து நம்மளால கொடுத்து அதிலிருந்து இன்கம் பண்ண முடியும். அசோலாவின் வளர்ச்சியை பாதிக்கும் காரணங்கள் முதலில் வந்து தண்ணீர். அசோலாவோட வளர்ச்சியை வந்து எந்தெந்த காரணங்கள் வந்து அதோட வளர்ச்சியை வந்து தடுக்கும் அப்படின்னா முதல்ல வந்து தண்ணீர். தண்ணீர்னது அசோலா தொட்டியில் வந்து தண்ணி வந்து வற்றி போயிருச்சு அப்படின்னா அசோலாவோட வளர்ப்பு வந்து பாதிக்கப்படும். ஒன்று.

0: இரண்டாவது என்ன வந்து ஈரப்பதம். காட்டின் ஈரப்பதம் வந்து 85-90% வந்து ஈரப்பதம் இருக்க வேண்டும். ஈரப்பதம் வந்து 60% கீழாக குறையும் போது வறண்டு விடுகிறது அசோல தொட்டி. மூன்றாவது என்னவென்றால் சூரிய ஒளி. கோடைக்காலம் வரும்போது காலை நேரத்திலேயோ இல்லை மதிய நேரத்திலேயோ சூரிய வெப்பம் அதிகமாக இருக்கிற போது என்ன ஆகும்னா பச்சை கலரில் இருக்கக்கூடிய அசோல வந்து பழுப்பு நிறமாக மாறும். அப்படி பழுப்பு நிறமாக மாறுகிற பொழுது அதோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். நான்காவது என்னவென்றால் காற்று. ஸோ வேகமாக காற்று வீசும்போது தொட்டியில் இருக்கக்கூடிய அசோலாவை எல்லாமே வந்து ஒரு பகுதிக்கு வந்து தள்ளிட்டு போயிடும். ஒரு பகுதிக்கு வந்து தள்ளிட்டு போகும்போது அசோலாவோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். அஞ்சாவது என்னவென்றால் மண்ணின் கார அமிலத்தன்மை. காரத்தன்மை உள்ள மண்ணில் வந்து அசோலா வந்து வளர்க்கிற பொழுது அந்த அசோலாவோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். ஸோ அசோலா வளர்ப்பதன் மூலமாக நமக்கு வந்து என்னெல்லாம் பயன்கள் உள்ளன. ஒரு கிலோ அசோலாவை வந்து நம்ம வந்து கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கிற பொழுது அது வந்து ஒரு கிலோ புண்ணாக்குக்கு சமம். ஸோ ஒரு கிலோ புண்ணாக்கு வாங்குற காசை வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும் அசோலாவை பயன்படுத்துவதன் மூலமாக. இரண்டாவது என்னவென்றால் ஸோ அசோலாவை எடுத்து கால்நடைகளுக்கு உணவாக கொடுக்குறோம் அப்படின்னா 15-20% வந்து கால்நடைகளுக்கு உற்பத்தி பண்ணுற பாலோட தன்மை வந்து அதிகமாக இருக்கும். மூன்றாவது என்னென்னா பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு அல்லாத சத்துக்கள் வந்து அதிகரிக்கிறது. அசோலாவை பயன்படுத்துவதன் மூலமாக கால்நடைகளில் இருக்கக்கூடிய பாலாக இருக்கட்டும் இல்லை பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தாக இருக்கட்டும் இல்லை மற்ற சத்துக்களாக இருக்கட்டும் அதோட அளவு வந்து அதிகரிக்கிறது அசோலாவை பயன்படுத்துவதன் மூலமாக. நான்காவது என்னவென்றால் அசோலாவை எடுத்து நம்ம வந்து கோழிக்கும் அப்புறம் வந்து வாத்துகளுக்கும் வந்து தீவிரமாக பயன்படுத்த முடியும். அப்படி பயன்படுத்துவதன் மூலமாக என்ன ஆகும்னா கோழியோட இடம் வந்து அதிகமாகும் ஒன்று. ரெண்டாவது வந்து வாத்துக்களுடைய இடம் வந்து அதிகமாகும். அஞ்சாவது என்னவென்றால் அசோலா உணவை வந்து உப்புக்கு கூட வந்து சேர்த்து பன்றிகளுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா பன்றிகளுடைய இடம் வந்து கூடும் ஒன்று. ரெண்டாவது என்னென்னா பன்றியோட இறைச்சித்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். பன்றியில் இருக்கக்கூடிய இறைச்சித்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஆறாவது என்னவென்றால் அசோலா இருக்குது பார்த்தீங்களா அசோலா வந்து யார் வந்து அதிகமாக விரும்பி உண்ணுவா அப்படின்னா முயல். நம்ம வந்து முயல் பண்ண வச்சுருக்கோம் அப்படின்னா அசோலாவை உற்பத்தி பண்ணி அதை வந்து நம்ம வந்து முயல் பண்ணி கொடுக்கலாம். இல்லை முயல் பண்ண பக்கத்தில் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா ஒரு விவசாயி வந்து அசோலாவை தன்னுடைய நிலத்தில் வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து முயல் பண்ணைகளுக்கு கொடுத்து அதிகமான வருமானத்தை வந்து ஈட்ட முடியும். ஏழாவது என்னவென்றால் அசோலா வந்து ஒரு இடத்துல வளர்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொசு தொல்லை வந்து இருக்காது. ஸோ அசோலா வந்து எடுத்து ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து அசோலா வந்து வளர்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல எங்கே சுற்றிலுமே வந்து கொசு தொல்லை வந்து இருக்காது.
1: இதுவரை அசோலா வளர்ப்பு குறித்து தகவல் வழங்கினார் உசலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ராஜன் எல் ஃப்ரெடலிங் சிங் அவர்கள். பண்ணை செய்தி கேட்டோம்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 7:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மேலாண்மை குறித்து திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: மா என்றாலே அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பயிர், முக்கனிகளில் முதன்மையான பல பயிர். இன்று பரவலாக அனைத்து மாவட்டங்களிலுமே பயிரப்படக்கூடிய ஒரு பயிர். அப்படி இருக்கையில் நம்முடைய முன்னோர்கள் ஆரம்பித்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய பல வகையான ரகங்களை பயிரிட்டார்கள். ஏறக்குறைய இன்னைக்கு இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா 1000க்கும் மேற்பட்ட ரகங்கள் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் 20 வகையான ரகங்கள், முக்கியமாக இருக்கக்கூடிய ரகங்களை வந்து விவசாய பெருமக்கள் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து இளைஞர்கள் நிறைய பேர் வர்றான், புதிய தொழில்நுட்பங்கள் நிறைய வந்திருக்கு. இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வந்து நம்மளுக்கு ஒரு சவாலாக இருக்கக்கூடிய நீர் நிர்வாகத்தை மேம்படுத்தி, அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வணிக ரீதியாக முக்கியமாக வந்து சந்தையில் வந்து அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பயிர் இந்திராங்கில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை நம்ம கவனிக்கிறப்ப மா சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகளும் சரி, புதுசாக வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு மா பயிர் தேர்வு பண்ணோம்னா எந்த மாதிரி ரகங்களை தேர்வு பண்ணலாம், எப்படி நடவு பண்ணலாம், அதை எப்படி நிர்வாகம் பண்ணலாங்கிற பற்றி நிகழ்ச்சிகளை நம்ம கவனிக்கலாம். 20 வகையான ரகங்கள் நம்மளுக்கு இருந்தாலும் முதல்ல மா சாகுபடி பண்ணோம்னா மா வந்து ஒரு டீப் ரூட் சிஸ்டம்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில், அதாவது வேர் வந்து ஆழமாக போக

லாபம் தரக்கூடிய ஒரு பயிர் இந்திராங்கில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்களை நம்ம கவனிக்கிறப்ப மாசாகுடி பண்ணக்கூடிய விவசாயிகளும் சரி, புதுசாக வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு மாப்பயிர் தேர்வு பண்ணணும்னா எந்த மாதிரி ரகங்களை தேர்வு பண்ணலாம், எப்படி நடவு பண்ணலாம், அதை எப்படி நிர்வாகம் பண்ணலாங்கிற பற்றி நிகழ்ச்சிகளை நம்ம கவனிக்கலாம். 20 வகையான ரகங்கள் நம்மளுக்கு இருந்தாலும் முதல்ல மாசாகுடி பண்ணோம்னா மா வந்து ஒரு டீப் ரூட் சிஸ்டம்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில், அதாவது வேர் வந்து ஆழமாக போகக்கூடிய ஒரு பயிர். அப்போ வந்து என்னன்னா, நீங்கள் மா நம்ம நடவு பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டா முதல்ல நம்முடைய மண் கண்டங்களை பார்க்கணும். குறைந்தது 3 அடி ஆழம் வரைக்கும் ஒரு சுக்காங்கல்லோ அல்லது பாறையோ இருக்கக்கூடாது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து 1 வருஷம் 2 வருஷத்தில் அவங்களுக்கு வேர் கீழே போகிறப்ப பிரச்சனைலாம் போகும். ஆனால் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் கீழே வந்து அங்கே இருக்கக்கூடிய வந்து இடர்பாடுகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மரங்களுடைய வளர்ச்சிகள் பாதிக்கப்படும். ஏன்னா அது வந்து பலாண்டு பயிர். முதல்ல தேர்வு பண்ணுறது களிமண் இல்லாத பூமி, வடியால் வசி இருக்கக்கூடிய செம்மண் போன்ற பூமிகளுக்கு மாசகுடிக்கு ரொம்ப உகந்த மண். ஸோ மண் வகையை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். மண் வகை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து வந்து என்ன ரகங்கள் நம்ம போகலாம் அப்படிங்கிறது அடுத்த நம்ம இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். எப்பவுமே விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் முதல்ல வந்து உற்பத்திக்கு ஏற்ற சந்தை அப்படின்னு பார்க்காம சந்தைக்கு ஏற்ற உற்பத்தின்னு சொல்கிறோம். அதாவது தேர்வு பண்ணக்கூடிய ரகங்களாக இருந்தாலும் சரி, பயிராக இருந்தாலும் சரி, நம்ம அந்த பயிர் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் வியாபாரத்துக்கு ஏற்ற இடம் நம்ம பக்கத்தில் இருக்கா, இது நம்மளுடைய இடத்துல வியாபாரத்தில் சந்தையில் வேகமாக போயிடுமா, நல்ல விளைச்சல் கிடைக்கிறதோட நம்மளுக்கு நல்ல வருமானம் கிடைக்குமா மாதிரி பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். தோட்டக்கலை பயிர்கள் ஒரு பிசினஸ் மாதிரி தான். காய்கறிகள், பழங்கள், பூக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மக்களும் ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா பழக்கூழ் ஆலைக்கு அனுப்புறோமா அல்லது நேரடியாக வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்குறோமாங்கிற மாதிரி முதல்ல நீங்கள் திங்க் பண்ணணும். உதாரணத்துக்கு தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற இடங்கள் அதிகமான பழக்கூழ் ஆலை உற்பத்தி இருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது பழக்கூழ் ஆலை இருக்கு. அங்கே இருக்கக்கூடியது வந்து நம்ம பழக்கூழ் ஆலைக்கு தான் நமக்கு உற்பத்தி பண்ணி ஒரு 5 ஏக்கரில் இது பண்ணி நம்ம நேரடியாக சந்தை கொடுக்க முடியாது. நான் வந்து ஜூஸ் ஃபேக்டரிக்கு அனுப்ப போறேன் அப்படின்னா கல்லாமை அல்லது பெங்களூரா அல்லது தோத்தாபுரி, இது வந்து மூணுமே ஒரே பேர் தான். இன்னும் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு ரகத்தில் இருக்கக்கூடிய ரகமாக சொல்கிறது இருக்கக்கூடிய நல்ல விளைச்சல் வரக்கூடிய ரகம். நேரடியாக ஜூஸ் ஃபேக்டரிக்கு எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள்னால நீங்கள் தாராளமாக அதை தேர்வு பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மலைப்பகுதி அதிகம் இல்லாத இடத்துல இந்த அல்ஃபோன்ஸாங்கிற ஒரு ரகம் இருக்கு. மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய அதிக மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ரகம், ஒரு புளிப்பு கலந்த இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் இருக்கக்கூடிய இந்த மாம்பழ கூழ் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த தொழிற்சாலைகளுக்கு அதிகமாக எடுத்துக்குவாங்க. அது நம்ம பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது மாதிரி ரகங்கள் போய்க்கலாம். இல்லை சார், நான் வந்து நுகர்வோர்களுக்கு கொடுத்துட்றேன், இல்லை நானே வந்து மார்க்கெட்டில் ஒரு கடை மாதிரி வச்சிருக்கேன் அந்த மாதிரி இடத்துல கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். அதில் நிறைய ரகங்கள் இருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சிந்தூரம், பங்கனப்பள்ளி போன்ற ரகங்களும் நல்லா இருக்கும். இன்னமும் நம்மளுக்கு நல்லா காசு கிடைக்கணும், நல்லா வந்து ஒரு எனக்கு வந்து மக்கள் தரமான பழங்கள் கேட்குறாங்க, அது மாதிரி உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம்னு பார்க்குறேன் அப்படின்னா இதில் ஹிமாம் பசந்த் அப்படிங்கிற ரகம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பழங்களையும் அதிக சுவையாக இருக்கக்கூடிய ஒரு ரகம், அதை தேர்வு பண்ணி பண்ணலாம். தோத்தாபுரி, அல்போன்சா, நீலம், காசாலட்டு, செந்தூரம் இந்த மாதிரி ரகங்களை நீங்கள் தேர்வு பண்ணிட்டு சந்தைக்கு எது உகந்ததாக இருக்கோ, இல்லை பங்கனப்பள்ளி தான் அதிகமாக சாதாரணமாக போயிட்டு இருக்கு, நல்லா வந்து மகசூல் கிடைக்குது, சந்தைக்கு வந்து பிரச்சனைலாம் போகுது, மக்கள் நடுத்தர மக்கள் வாங்கிறாங்க அதிகமாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் இந்த ராஜபாளைய சப்பட்டன்னு சொல்லக்கூடிய இந்த பங்கனப்பள்ளியை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தேர்வு பண்ணக்கூடிய ரகங்கள் அடுத்து தேர்வு பண்ணிக்கலாம். அடுத்தது போகிற நடவு முறைகள், இந்த முக்கியமான விஷயங்கள். பழைய காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தூரம் நடவு பண்ணிருப்பீங்க, பார்க்கலாம் பெரிய மரமாக இருக்கும். பெரிய மரமாக போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் அறுவடை பண்ணுறப்ப மேலே அங்கேருந்து துரட்டி போட்டு உழுப்புவாங்க. அப்போ கீழே வந்து உழுகுறப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து அடிபட்டு போகும். அடிபட்டு போகிறப்ப அந்த ஆந்திரகுணசுங்கிற நோயோ இல்லை பழங்களோ ஒரு 10 நாள் 5 நாள் வச்சிருந்தோம் அப்படின்னம்னா அதில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இருக்கக்கூடிய பட்ட மாதிரி இருந்துட்டு ஆந்திரகுணசுங்கிற நோய் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்போ வந்து நிர்வாகம் வந்து எளிதாக பண்ணணும் அப்படின்னா 1 ஏக்கர்லையா அல்லது பரப்பளவில் அதிகமான செடிகளை நடவு பண்ணி மரங்களை பெருசாக விடாமல் கவாத்து முறைகள் பயன்படுத்தி பண்ணோம்னா மருந்தடிக்கிறதும் எளிதாக இருக்கும், அறுவடை பண்ணுறதுக்கும் எளிதாக இருக்க மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 ஏக்கருக்கு 40 செடியாக வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, 5 மீட்டருக்கு 5 மீட்டர், அது 15 அடிக்கு 15 அடி நடவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது சராசரியாக எல்லா பழமரங்களையும் நீங்கள் 5 மீட்டருக்கு 5 மீட்டருக்கு பண்ணிக்கலாம். அது 15 அடிக்கு 15 அடி, வரிசைக்கு வரிசை 15 அடி, செடிக்கு செடி நம்மளுக்கு 15 அடி. அப்படி பண்ணோம்னா ஏக்கருக்கு 160 கன்று இருக்கும். முன்னாடி 40 பழசு போட்டாங்க, அப்போ 160 கன்று சொன்னோம். இன்னமும் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய விவசாயிகளுக்கு வர்றாங்க, தொழில்நுட்பம் நிறைய வந்து இப்போ விவசாயிகள் பயன்படுத்திக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த தொழில்நுட்பம் பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரியானா நீங்கள் பக்குவம் பண்ணப்படக்கூடிய விவசாயிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப வருஷமும் வெயிட் பண்ணி 30 வருஷம் 40 வருஷம் வெயிட் பண்ணி இருக்கிறத விட ஒரு 10-12 வருஷத்தில் எடுக்கக்கூடிய பொருளாதார மகசூல் எனக்கு 4 வருஷத்துலேயே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உயர் அடர் நடவுமுறைக்கு போகலாம். உயர் அடர் நடவுமுறைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 மீட்டர் 5 மீட்டர் சொன்ன பார்த்தீங்களா, இதே என்ன சுருக்கமாக இந்த குறுக்கி 3 மீட்டர் 2 மீட்டர், அதாவது தோராயமாக 9 அடிக்கு 6 அடி பெரிய செடி வந்து நம்மளுக்கு மரமாக இல்லாமல் ஒரு இருக்கக்கூடிய சாதாரண புஷ் டைப்பில் இருக்கக்கூடிய மரம் மாதிரி வைக்கணும். அப்போ முன்னாடி வந்து 160
5 மீட்டர்னா 160 கன்று ஏக்கருக்கு. இந்த 3 மீட்டர் 2 மீட்டருக்கு போயிட்டோம்னா ஏக்கருக்கு 666 கன்று வரும். அப்போ செடிகளோட எண்ணிக்கை அதிகப்படுத்துறோம். அதிகப்படுத்துறப்ப பாத்தீங்கன்னா மரத்தை பெருசா விட்டுறாம தேவைப்படக்கூடியதுல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கவாத்து மாதிரி பண்ண அப்படின்னா ஒரு மரத்துல வந்து பெருசா வளர்ந்து நிறைய மகசூல் கிடைக்கிறத விட சராசரியா மகசூல் கிடைச்சாலும் செடிகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து 3 மடங்கு வந்து மகசூல் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்க மாதிரி இருக்கும். அது பொருளாதார மகசூல் 10 வருஷத்துல நீங்க என்ன எடுக்க போறீங்களோ அது 4 வருஷத்துல எடுக்கணும்னா இது மாதிரி உயர் நடை நடவு

போய்க்கலாம். ஆனா ஒரே விஷயம் கவனிச்சுக்கோங்க, செடி நட்டதுக்கு அப்புறம் நான் உரம் கொடுக்கறேன், மருந்து அடிக்கிறேன், அறுவடை பண்றது மட்டும் இல்லாம நிர்வாகங்கிறது முக்கியம். நிர்வாகங்கிறது என்னன்னா, மரம் வந்து நேரா போகணும். அப்பப்ப நம்ம உழவு ஓட்டணும், சின்ன டிராக்டர் வச்சு உழவு ஓட்டணும், மரம் நேரா போகணும். கவாத்து பண்றப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, ஒரு வாது மூணு பக்கவாது விட்டுட்டு தேவையான அளவு சிம்பு மட்டும் மெயின்டைன் பண்ணோம்னா இருக்கக்கூடிய பழங்களை வந்து நம்மளுக்கு நல்ல மகசூல், தேவையான அளவு இட, தேவையான அளவு இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா கலர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரியான சில நுணுக்கங்களை பார்க்கணும். அதுமாதிரி நீர் நிர்வாகம் நல்லா கொடுக்கணும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மானாவாரியா விவசாயத்துண்டு எல்லா விவசாயிகளும் உள்ளவு நீர் நிர்வாகம் பண்றாங்க. நீர் நிர்வாகம் பண்ணா தான் மாம்பழத்துல சைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நீ கல்லாமே அப்படின்னா குறைந்தது 450-500 கிராம் மேல இருக்கணும். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நிர்வாகம் பண்ணா ஒரு கிலோ வரைக்கும் ஒரு பழம் இருக்க மாதிரி இருக்கும். சோ அது மாதிரி இடத்துல வந்து ஜூஸ் பண்ணி நிறைய விரும்பி வாங்குவாங்க. ஏன்னா நம்மளுக்கு கொட்டையும் அந்த தோலுமே ஒரு குறிப்பிட்ட அளவு இட போயிடும், மீது உள்ள சதப்பதி அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி அல்போன்ஸான் பாத்தீங்கன்னா குறைந்தது 250 கிராமுக்கு மேல, 300 கிராமுக்கு மேல, 400 கிராம் 500 கிராம் இருக்க நல்ல பழங்கள் இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இட கூட கூட என்ன ஆகுனா உள்ள இருக்கக்கூடிய அந்த மாம்பழத்துடைய சதைப்பகுதி நல்லா இருக்கிறப்ப மக்களும் சரி விரும்பி வாங்குவாங்க, ஜூஸ் ஃபேக்டரி விரும்பி வாங்குவாங்க. சொட்டீர் பாசனத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கரை முறை பாசனத்தை பயன்படுத்தி தேவையான அளவு காலத்துல கொடுத்தோம்னா மரங்களுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்கும், வரக்கூடிய பழங்களுடைய தரமும் சரி, பழங்களோட இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் சரி, ரொம்ப அருமையா இருக்கு, வாய்ப்பா இருக்க மாதிரி இருக்கும். கவனத்துல வைக்க வேண்டியது ஓரளவு நம்மளுக்கு அடர் நடவு முறைகளை பயன்படுத்திக்கணும். இல்ல ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா 5 மீட்டர் 5 மீட்டர் ரொம்ப உகந்ததா இருக்கும். நல்லா பண்ணுவாங்கிறவங்க நீங்க அங்கங்க இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையங்கள் அல்லது வந்து தோட்டக்கலைத்துறையை நீங்க அணுகி இன்னும் கூடுதலா தகவல் எடுத்துட்டு எப்படிங்கிற ஒரு ரெண்டு ஃபீல்டை பார்த்துட்டு அவர் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா செடிகள் எண்ணிக்கை அதிகமா நடவு பண்றோம், நிறைய வந்து நம்மளுக்கு முதலீடு பண்றோம், அப்போ வரக்கூடிய மகசூல் கூடுதலா கிடைக்கிறப்ப கண்டிப்பா வந்து தொழில்நுட்பங்களை பயன்படுத்தணும், அதுதான் முக்கியமானது. மண்ணு பார்த்துட்டோம், அடுத்து வந்து என்ன ரகங்கள் இருக்கு அதை தேர்வு பண்ணக்கூடிய பார்த்துட்டோம், அடுத்து வந்து எப்படி வந்து இந்த ரகத்தில் இருக்கக்கூடிய என்ன நடவுமுறைகள் போறோம் சொல்றோம். இந்த அடர் நடவுமுறை போறப்ப ரெண்டு வகை கண்ணு இருக்கும். பாத்தீங்கன்னா நீங்க தோட்டக்கலை கல்லூரி இருக்கலாமா இருக்கும், வேளாண் அறிவியல் கிடைக்கும், அதுல வந்து இந்த ஒட்டுக்கு கண்ணு தான் நம்மளுக்கு மாம்பழத்தை சொல்றோம். இந்த ஒட்டுகளே ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் கிராப் சொல்லுவாங்க, செடியோட தாய்ச்சியில போய் ஒட்டி வச்சுட்டு பக்கத்துல ஒட்டி வச்சுட்டு 90 நாள் கழிச்சு வெயிட் பண்ணுவாங்க, அல்லது குருத்து ஒட்டு போடுவாங்க. குருத்தோடுங்கிறது கண்ணுடைய சைஸ் உங்களுக்கு சின்னதாக இருக்கும். நம்மளுக்கு இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து நம்மளுக்கு நெல்லிக்கை ஒட்டு கொண்டு இந்த பிளவு ஒட்டாக போட்டு தேவையான அளவு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் நம்மளுக்கு எந்த ஒட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னா அடர் நடைமுறைக்குன்னு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குருத்து ஒட்டு முக்கியமாக வந்து நெல்லி கண்ணுக்கு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது நேரம் அந்த சொறிவு வைக்கக்கூடிய கண்ணுகளை பார்த்துட்டிங்கன்னா அதை எடுக்கிறது ரொம்ப நல்லது. நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மரம் வந்து நேராக போகணும், கண்ணு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு செடி மூலையிலேருந்து அந்த மூளைக்கு லாஸ்ட்டாக பார்க்குறப்ப இதெல்லாம் நேராக இருந்து பார்த்தீங்கன்னா உழவு போடுறதுக்கு அடுத்து வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கிறதுனால இந்த கண்ணை தேர்வு பண்ணிக்கணும். முதல்ல இந்த மாதிரி கண்டுகளை வாங்குறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் எப்படி நடவு பண்ண போறோம், இப்போ வந்து நம்மளுக்கு கோடை மழை பெஞ்சிட்டு இருக்கு, இந்த கோடை மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஜூன் ஜூலையில் ஆரம்பிக்கிறப்ப அக்டோபர் மாசம் வரைக்கும் உகந்த மாசம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லணும்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபருக்குள்ள நீங்க நடவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஊர்ல போயக்கூடிய 3 மாத கால மழையை பயன்படுத்திச்சுன்னா என்னதான் நம்ம நீர் நிர்வாகம் பண்ணாலும் மழை மாதிரி அதற்கக்கூடிய ஊக்கங்கள் கிடைக்காது. மழை பெய்யறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி நடவு பண்ணிட்டோம்னா மழை காலத்தில் இருக்கக்கூடிய தேவையான தண்ணீரை சரி எடுத்துக்கிறப்ப வளர்ச்சிகள் ரொம்ப அருமையா இருக்கும்.

0: மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் மாவில் உயரடர் நடவு சாகுபடி மற்றும் சமச்சீர் உர மேலாண்மை குறித்த தகவல் வழங்கிக் கொண்டிருக்கிறார் திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் எஸ் செந்தில்குமார் அவர்கள்.
1: இது வந்து பலாண்டு பயிர், அதாவது கொஞ்சம் சிரமம் பார்க்காம கொஞ்சம் நேரம் நடுறதுக்கு வழிவகை பண்ணுங்க. கொஞ்சம் ஆழமான குழி எடுத்துக்கங்க, முதல்ல 3 அடி நீளம், 3 அடி அகலம், 3 அடி உயரம் அப்படிங்கிற ஒரு குழி எடுத்துட்டு ஒரு வாரமே போகட்டும், அப்படியே காய போடுங்க, உடனே நட வேண்டாம். ஏன்னா அடிக்கிற சூரிய வெளிச்சத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய கிருமிகள் செத்து போயிடும். இல்ல மழை பெய்யுது அப்படின்னா ரொம்ப நல்லது, குழிக்குள்ள தண்ணி உழுது இருக்கிறப்ப ஈரத்தன்மையும் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், மண்ணுடைய வளங்கள் நம்மளுக்கு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்க மாதிரி இருக்கும். ஏறக்குறைய வந்து முக்கால்வாசி அளவுக்கு நீங்க வந்து மேல் மண்ணை கொஞ்சம் இழுத்து விட்டுருங்க. ஒரு தட்டுக்குடி அளவு குப்பை மாட்டு சாணம் மக்கிய தொழு உரத்தை 10 கிலோ சொல்றான், 10 கிலோ அளக்க முடியாது. அப்போ ஒரு தட்டுக்குள்ள அள்ளிங்களாலே வந்து 10 கிலோ வர மாதிரி இருக்கும். அதுல வந்து உயிர் உரங்கள் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அசோஸ் பயிரெல்லாம் அல்லது பாசோ பாக்டீரியா போன்ற உயிர் உரங்கள் நிறைய இருக்கு. குப்பையோட கலந்தா போடணும், தனியா போடக்கூடாது. பல மடங்கு பெருகணும்னா அது கொஞ்சம் சாப்பாடு தேவை. அந்த சாப்பாடு தான் நம்மளுக்கு மாட்டு சாணம், மக்கிய மாட்டு சாணம். அதை சாப்பாடா சாப்பிட்டுட்டு காத்துல இருக்கக்கூடிய தலைச்சத்தை எடுத்து அசோஸ் பயிரெல்லாம் செருகி கொடுத்துக்கும். அது யூரியா என்ன வேலை பண்ணுமோ அதே மாதிரி வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும். பாசோ பாக்டீரியா மண்ணில இருக்கக்கூடிய வேறுபடுவதற்கு மனுஷத்து ரொம்ப தேவை, அதுக்கு வந்து இந்த பாசோ பாக்டீரியா இருக்க மாதிரி இருக்கும், விலை ரொம்ப குறைவு. இது மாதிரி நீங்கள் வாங்கி பண்ணுறப்ப மண்ணுடைய வளங்களை கூட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செடி வந்து நம்மளுக்கு ஒட்டு செடிகளை மண்ணுக்கு மேலே இருக்க மாதிரி நடவு பண்ணி தண்ணி கட்டினீங்கன்னா நடவு பண்ணுறப்ப கொஞ்சம் நேரம் நட்டுக்குங்க. நடவு முறைகள் பார்த்தாச்சு. நடவு பண்ணக்கப்புறம் எப்படி நிர்வாகம் பண்ணுறோம் அப்படின்னா கவனிக்க வேண்டிய விஷயம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கு கீழே ஏதாவது துளுத்து வருதுச்சுன்னா வராமல் இருக்காது, அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் கட் பண்ணி விடணுங்க. ஏன்னா அரை ஏக்கரில் இமாம் வசந்த் போட்டிருக்கேன், அல்ல அரை ஏக்கரில் வந்து அல்ஃபோன்ஸா போட்டிருக்கேன், அல்லது வந்து பங்கன புள்ளி போட்டுக்கன்னு நம்மளுக்கு சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய ஒட்டுக்கு மேலே உள்ள நீங்கள் சொல்லக்கூடிய ரகங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஒருவேளை அந்த ஒட்டுக்கு கீழே வரக்கூடியது வந்து நம்மளுக்கு வளர்ச்சி அடைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது என்ன ரகம்னு தெரியாது, நம்மளுக்கு ரூட் ஸ்டாக் என்னங்கிறது தெரியாது. ஒரு சப்போர்ட்டுக்காக தான் வைக்கிறான், அது சரியாக தாங்கி வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது. அதனால் அதை கட் பண்ணி விட்டு மேலே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வளர்றது மட்டும் அளவு பண்ணுங்க. பரிந்துரைக்கப்படுற உரலவை முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து போன்ற உரங்களை திறந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்குங்க. இதில் வந்து நம்மளுக்கு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது அதை சமச்சீர் உர மேலாண்மை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பேசக்கூடிய ஒரு பயிர், கண்டிப்பாக இன்னைக்கு விவசாயத்துக்கு ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். எல்லா பயிர்களுக்குமே சரி, வேளாண் பயிர்களாக இருந்தாலும் சரி, தோட்டக்கலை பயிர்கள் தான் சரி, அதே மாப்பு விவசாயிகள் இருந்தாலும் சரி, சமச்சீர் உர மேலாண்மை அப்படிங்கிறது என்ன வேற ஒன்றும் இல்லைங்க, தேவைப்படக்கூடிய அளவு தேவைப்படக்கூடிய காலத்தில் தேவைப்படக்கூடிய நியூட்ரியண்டை நம்ம கொடுக்கறது தான் முக்கியமான நோக்கம். அந்த மாதிரி டயத்தில் விரைவாகாமல் இருக்கக்கூடிய இந்த செடிகளுடைய வளர்ச்சிகள் நல்லா இருக்கும் மாதிரி இருக்கும், நம்மளுடைய செலவு மிச்சம் போடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இதோட முக்கியமானது என்னன்னா மண்ணுடைய வளங்களை வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்துறதுக்கு இது மாதிரியான உரங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். மாமரத்துக்கு அதே மாதிரி தான், நீங்கள் நடவுமுறையில் பொறுத்து அங்கே வேளாண் மையத்தில் கேட்டுட்டு பண்ணலாம். இன்னமும் கூடுதலாக பண்ணணும்னா மண் பரிசோதனை பண்ணி பண்ணுறது

ரொம்ப நல்லது. ஏன்னா மண் பரிசோதனை பண்ணி அந்த மண்ணுக்கு எவ்வளவு சத்துக்கள் நிறையா இருந்துச்சுன்னா அந்த சத்துக்களை நம்மளுக்கு குறைச்சிக்கலாம். அதிகமான நம்மளுக்கு இருக்கக்கூடிய வந்து பற்றாக்குறைகள் இருக்கக்கூடிய சத்தை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறப்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இயற்கை உரங்களும் செயற்கை உரங்களையும் சரிபாதி அளவு நம்மளுக்கு இந்த சமச்சீர் உரம் மேலாண்மைக்கு கண்டிப்பாக தேவை. அதில் வந்து தொழு உரங்கள், மண்புழு உரங்கள், உயிர் உரங்கள் போன்ற இயற்கை உரங்கள் நிறையா கொடுத்துடணும். இதோடு சேர்ந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே போச்சுன்னா மழைக்காலத்தில் வந்து ஊடு பயிர்களாக பயிர் வகை பயிர்கள் உளுந்து போன்ற பயிர் வகை பயிர்களை வந்து நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறப்ப கூடுதலாக மகசூல் வருமானமும் கிடைக்கும், மண்ணுடைய வளங்கள் கூடும். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா பசுந்தால் உரங்கள் ரொம்ப முக்கியம். எல்லா மரங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தோட்டத்தில் ஃபுல்லாக போட்டுக்கலாம். அப்படி வாய்ப்பு இல்லைன்னா வட்டப்பாத்தியே 30-40 கிராம், வட்டப்பாத்திக்கு 3 அடிக்கு அகலமாக இருந்தால் 30-40 கிராம் வர மாதிரி இருக்கும். அதை நீங்கள் போட்டுவிட்டு லேசாக மண்ணில் திரை கொடுத்தீங்கன்னா வேறு விதைகள் உள்ளே போய்க்கும். மண்ணுக்குள்ளே முளைச்சி வர்றப்போ 1-2 பூ வர டயத்தில் அப்படியே பிடுங்கி உள்ளற அதே அளவு கீழே அமைக்கி விட்டிங்கன்னா அருமையாக இருக்கக்கூடிய மண்ணுடைய வளங்கள் அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மண்ணுடைய வளத்தை கூட்டும். முக்கியம் மண் அரிமானம் இருக்காது. மழை பெஞ்சுன்னா தண்ணீரை அப்படியே உறிஞ்சி நம்ம பூமிக்கு கொடுக்குற வாய்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி பசுந்தால் உரங்கள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தேவைப்படக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செயற்கை உரங்களும் பரிந்துரைக்கப்படுற அளவுக்கு மண் பரிசோதனை பண்ணி தேவைப்படக்கூடிய அளவு நீங்கள் கொடுக்குறது. நடவு பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி உரங்கள் ரொம்ப முக்கியம். மாம்பழங்கள்லாம் நம்மளுக்கு அதிகமான மாசு கிடைக்கணும்னா நீர் நிர்வாகம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதில் வந்து பிரிட்டனி பாசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் 2-3 வருஷம் உங்களுக்கு நட நடைமுறைக்கு மாசல் கிடைக்கும். அந்த கவாத்துங்கிறது ரொம்ப முக்கியங்க. முக்கியமாக என்னென்னா ஒரு 2-3 அடிக்கு மேலே ஒரு 3 வாது மாதிரி பார்த்துக்கோங்க. 4 பக்கத்துக்கு பரவுற மாதிரி 3 4 வாது சைடு பிரஞ்சுன்னு சொல்லுவோம். அது வந்ததுக்கப்புறம் அதை மட்டும் அலோவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளை வந்து நம்ம மாசு எடுத்துட்டோம்னா செடிகளுக்கு போட்டிங் இல்லாமல் நம்மளுக்கு அதிகமான மாசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா சூரிய வெளிச்சம் உள்ளே போகணும், காற்றோட்டம் உள்ளே போகணும். அது மாதிரியான கவாத்து முறைகள் நீங்கள் தொடர்ந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு. கவாத்து பண்ணலாம் 2 வருஷத்துக்கு தவறு கிடையாது. ஏன்னா ஒரு மாம்பழம் நல்லா காய் கிடைக்கணும்னா குறிப்பிட்ட அளவு இலைகளும் தேவை. அதே டயத்தில் வெறும் இலைகளாக இருந்து மகசூல் கிடைக்கல அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த கவாத்துங்கிறது லைட் ப்ரூனிங்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில், அது மாதிரி பண்ணணும். இன்னும் சில டைம் ஒரு வாது கத்துப்பூச்சி அடித்து காயுது, அது எப்பவுமே அலோவ் பண்ணாதீங்க. ஜூலையிலேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே நம்மளுக்கு எது வந்து காஞ்சி மண குச்சியை மரத்துலேருந்து நீங்கள் கட் பண்ணி அப்புறப்படுத்திடலாம் அங்கேருந்து. இன்னும் வந்து வாது உள்ளர வெளியில் நீட்டாமல் உள்ளே குறுக்கி முறுக்கி போயிருந்தாலும் அதையும் கட் பண்ணி எடுத்துறணும். ஏன்னா அது வந்து மகசூல் கிடைக்காது. களைகள் மாதிரி தான் அது. தேவையான சாப்பாடு, தேவையான தண்ணீர் வந்து போட்டி இல்லாமல் முதன்மையான பயிரான மாமரத்துக்கு கிடைச்சிக்கிட்டு நம்மளுக்கு கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப எளிது. நீங்கள் அங்கே எங்கே இருக்கக்கூடிய வந்து பாருங்கள். அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் மையங்களில் வந்து நீங்கள் தொடர்பில் இருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பயிற்சிகள் நிறையா கொடுப்பாங்க, டெமான்ஸ் நிறையா பண்ணுவாங்க. அதில் மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டு நம்மளுக்கு இந்த மாமரத்துடைய கவாத்து முறைகளை தொடர்ந்து நம்மளுக்கு நிர்வாகம் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 3 வருஷத்தில் ஈல்டு வருது அப்படிங்கிறப்ப நீங்கள் தேவையான அளவு மகசூல் எடுக்கிறப்ப மரத்தை பெருசாக விட்டுறாமல் குறிப்பிட்ட பண்ணுறப்ப அறுவடை பண்ணுறது ரொம்ப எளிது. பழங்கள் முக்கியமாக கீழே அடிபடக்கூடாது. அடிபட்டுச்சுன்னா நம்மளுக்கு வாங்குறவங்களுக்கு அடுத்த ஒரு நாள் வச்சுருந்தாங்கன்னா கெட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். தரமான விளைபொருட்கள், தரமான பழங்கள் எடுத்து கொடுக்குறோம்னா ஒரு நல்ல சந்தையில் இந்த வருஷம் கிடைக்கிறப்ப அடுத்த வருஷம் தொடர்ந்து சந்தையில் கிடைக்கிறப்ப இது மாதிரியான நம்மளுக்கு அறுவடை ரொம்ப முக்கியம். அறுவடை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கிரேடிங்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு தரம் பிரிக்க ரொம்ப முக்கியம். 1-2 பழம் சரியில்லை, உன்னோட சின்னதாக இருக்குது அப்படின்னா எல்லாமே அப்படி ஒரு லாட்டு போடாதீங்க, அதை பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு நல்ல பழங்களை நீங்கள் வந்து இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே கொடுத்தாலும் சரி, மக்களுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை இருக்கக்கூடிய ஜூஸ் ஃபேக்ட்ரி அனுப்பி சரி, அது மாதிரி ஒரு கிரேடிங் கொடுத்துருங்க. செகண்ட் கிரேடிங் எங்கே தேவைப்படுதோ அதுக்கு இந்த மாதிரியான விலை நிர்ணயிச்சு கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி பழங்கள் அறுவடை பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த சாம்பல் கலர் மாதிரி வந்துருச்சு பழம், அறுவடை எளிதாச்சு அப்படிங்கிறப்ப காம்பு விட்டு கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கெடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரியான தகவல்களை வந்து நீங்கள் வேளாண் அறிவியல் மையங்கள் அல்லது தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளிடம் தொடர்ந்து கேட்டுட்டு மாமரத்தில் ஒரு நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். கடைசியில் வந்து விற்பனை, நேரடியாக விற்பனைக்கு நுகர்வோர்களுக்கு கொடுத்து நம்மளுக்கு நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இருக்க மாதிரி இருக்கலாம். இது மாதிரியான தொழில்நுட்பங்களை வந்து நம்ம மாமரத்தில் வந்து இன்னைக்கு 20 வகையான ரகங்கள் இருந்தாலும் அதுலேயும் வந்து நம்மளுக்கு அதிகமான இருக்கக்கூடிய அந்த முற்போக்கு ரகங்கள் சொல்லக்கூடிய ரகங்கள் இருக்கலாம். இதில் வந்து சில ரகங்களை நீங்கள் வந்து ஒரு விவசாயிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பழைய காலத்தில் ஒரு 5 ஏக்கருக்குன்னா நான் எல்லாமே ஒரு வருஷம் செந்தூரம், அடுத்த வருஷம் பங்கனப்பள்ளி, அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீளம் அப்படி கலந்து போடுறாங்க. பழைய காலத்தில் 300 போட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து 5 ஏக்கரில் எனக்கு 2 பண்ணுறாங்க வேணும் சார் அப்படின்னா முதல்ல 1.5 ஏக்கருக்கு ஒரு ஸ்ட்ரெச்சாக வந்து இந்த காடு ஃபுல்லாக மேல் காடு ஃபுல்லாக இமா பசந்தோ இல்லை பங்கனப்பள்ளியோ ஒரே ரகமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கீழ் காடு 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கும், அதில் வந்து நீங்கள் நீளம்னா நீளம் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரகங்கள் ஒன்று சில வேறுபாடுகள் இருக்கும். செந்தூரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே பூ வந்துடும், சந்தையில் வந்து ஏப்ரல் மாதமே உங்களுக்கு பழங்கள் வரக்கூடிய செந்தூரம் வர மாதிரி இருக்கும். ஆனால் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா செந்தூரம் வந்ததுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு உங்களுக்கு 1 மாதம் 1.5 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு அடுத்து பூ வரும். அது வந்து நம்மளுக்கு ஜூன் ஜூலை வரைக்கும் உங்களுக்கு பழங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நம்ம நாளைக்கு மருந்து அடிக்கிறதுனாலோ பழங்கள் அறுவடை பண்றதுக்கோ ஒரு வருஷம் இது அடுத்த வருஷம் பழம் இல்லை அடுத்து நடந்து போறப்போ நம்மளுக்கு வேலை பழு அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். இந்த காடு ஃபுல்லா நம்மளுக்கு அறுவடை பண்றது கால் கிடைக்குது, இந்த காட்டை முடிச்சாச்சு, அடுத்தது வந்து 1 மாதம் கழிச்சு தான் நீளங்க ரகம் வரும். அதனாலதான் முன்பருவ ரகம்னு சொல்றான் செந்தூரத்தை. மத்திய கால ரகம்னு சொல்லணும் பாத்தீங்கன்னா இந்த நம்ம இருக்கக்கூடிய தோத்தாபுரி அல்லது இமாம் பசந்த் போன்ற ரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா மத்திய கால ரகம்னு சொல்றோம். தேவைப்பட்டாலும் நீங்க 100 காட்டில் போட்டுக்கோங்க. பின்பருவ காலம்னு சொல்லக்கூடிய லேட்டா வரக்கூடிய மகசூருக்கு வரக்கூடிய நீளம் போன்ற ரகங்களை பயன்படுத்திங்கன்னா தனியா போட்டுட்டு பண்ணலாம். இது மாதிரியான ஒரு திட்டமிடுதல் பண்ணி உயர் அடகு நடைமுறையை பயன்படுத்தி

0: பயன்படுத்தியோ அடர் நடைமுறையை பயன்படுத்தியோ சரியான அளவு நீர் நிர்வாகத்தை பயன்படுத்திட்டு ஜனவரி வரைக்கும் பூவே வரல அப்படின்னா நீங்க அதுக்கு சில தொழில்நுட்பங்கள் இருக்கு. அதாவது பொட்டாசியம் குளோரைட் வந்து நீங்க இலைவெளி மூலமா கொடுத்தீங்க அப்படின்னா பூக்காத இதிலேயே வந்து நம்மளுக்கு பூக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்க மாதிரி இருக்கும். சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தீங்கன்னா நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மகசூலோட வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு பயிர்னால நீங்க வந்து செம்மண் இருக்கக்கூடிய பூமி அதிகமான ஏக்கர் இருக்கு என்னால் காய்கறி பயிர்கள் அல்லது ஓராண்டு பயிர்கள் குறிப்பிட்டால்தான் பண்ண முடியுது, மீதி இருக்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு சும்மா இருக்கணும், இந்த மாதிரியான பழமரங்களுக்கு தேர்வு பண்ணி அதிலே முக்கியம் மாம்பழங்களை தேர்வு பண்ணி நடவு பண்ணோம்னா நம்மளுக்கு கூடுதல் வருமானத்தோட நல்லா வந்து நம்மளுக்கு வருமானம் லாபம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய வந்து நம்ம புத்தகம் வெளியிட்டு இருக்கோம், விவசாய பெருமக்கள் நிறைய வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த கூடுதலான தகவல் தேவை அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராம பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட வேளாண்கள் மையத்தை தொடர்பு கொண்டு நம்ம கூடுதலாக தகவல் கேட்டு பயன்பெறுமாறு அனைவரையும் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: மாவில் உயரடர் நடவு சாகுபடி மற்றும் சமச்சீர் உர மேலாண்மை குறித்து திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வேளாண் தகவல்.
2: இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் ஊறுகாய்ப்புள் குறித்து தெரிந்து கொள்வோம். தற்போதுள்ள சூழ்நிலையில் பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் பால் விற்பனை தொகை கொழுப்பு சத்து அடிப்படையிலேயே வழங்கப்படுகிறது. பாலில் கொழுப்பு சத்து அதிகமாகும் போதுதான் பால் சற்று கெட்டியாக இருக்கும். பாலில் புரதத்தின் அளவு கூடும் பொழுது நீர்த்து போய் தண்ணீராக இருக்கும். அசை போடும் பிராணிகளான கறவை மாடுகளில் ரூமன் எனப்படும் வயிற்றறையில் பாக்டீரியா நுண்கிருமிகள் அதிக அளவில் இருக்கின்றன. இவைதான் நார்ச்சத்து தீவன வகைகளான வைக்கோல், சோளத்தட்டை, கோ 3 மற்றும் கோ 4 புல் வகைகள் போன்றவற்றை செரிமானம் செய்கின்றன. செரிமான உறுப்புகள் நன்றாக சுருங்கி விரியும் போதுதான் செரிமானம் முழுமையாக நடைபெறும். நார்ச்சத்து தீவனங்கள் உணவு பாதையினை விரிவடைய செய்வதோடு சில வகை நொதிகளும் சுரக்க காரணமாக அமைகிறது. நார்ச்சத்து தீவன வகைகளான கோ 3 கோ 4 புல் வகைகளை சாப்பிடும் போது ரூமன் வயிற்றுப்பகுதியில் ஏற்படும் உராய்வுகளால் அசிட்டிக் அமிலம், அசிட்டோ அசிட்டிக் அமிலம், பியூட்ரிக் அமிலம் போன்ற அமிலங்கள் சுரக்கின்றன. இவைதான் கொழுப்பு சத்து உருவாக மூல காரணிகளாகும். இக்காரணிகள் பல்வேறு ரசாயன மாற்றங்களினால் பாலில் கொழுப்பு சத்தாக சேருகின்றன. பெரும்பாலான விவசாயிகள் பச்சை தீவனங்களை கறவை மாடுகளுக்கு கொடுப்பது இல்லை. விவசாயிகளில் ஒரு சிலர் மட்டுமே கோ 3 கோ 4 தீவன புல் வகைகளை தங்கள் நிலங்களில் பயிரிடுகின்றனர். பெரும்பாலும் இவை பருவமழையை நம்பி பயிரிடப்படுகின்றன. எனவே பச்சை தீவனங்கள் கோடை காலங்களில் தாராளமாக கிடைப்பது இல்லை. பருவமழையை நம்பி இருக்கும் நம் நாட்டில் மழை காலங்களில் பசும்புல் மிக அதிக அளவில் கிடைக்கும். ஆனால் கோடையில் பசும்புல்லை காண்பது அரிதாக இருக்கும். மழைக்காலத்தில் அபரிமிதமாக கிடைக்கும் இந்த பசும்புல் வகைகளை ஆண்டு முழுவதும் விவசாயிகள் பயன்படுத்த முடியும். பசும்புல்லை சைலேஜ் எனப்படும் ஊறுகாய் புல்லாக மாற்றி அதில் உள்ள சத்துக்கள் குறையாமல் நீண்ட நாட்கள் பாதுகாக்க முடியும். நல்ல மழை காலங்களில் கிடைக்கும் அபரிமிதமான தீவன புல் வகைகளை விவசாயிகள் தேவைக்கேற்ப சிறு குழிகள் வெட்டி இந்த முறையை பயன்படுத்தலாம். பசும்புல்லை காற்றோட்டம் இல்லாத இடத்தில் நொதிக்க செய்வதுதான் இந்த ஊறுகாய் புல்லின் அடிப்படை அம்சமாகும். மழை காலங்களில் ஊறுகாய் புல் முறையை கையாளக்கூடாது. மொத்தம் அறுவடை செய்ய போகும் தீவன எடையை ஏறக்குறைய அளவிட்டு அதற்கேற்ற சைலோ எனப்படும் குழிகளை வெட்ட வேண்டும். இவ்வாறு ஊறுகாய் புல் தயாரிக்கும் இடத்தில் மண்ணின் தன்மையானது நீர் தேங்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அறுவடைக்கு பின் புல்லை சிறிது நேரம் நிழலில் உலர்த்த வேண்டும். ஏனெனில் பயன்படுத்தப்படும் புல்லில் 10-20% வரைதான் ஈரப்பதம் இருக்க வேண்டும். இப்படியாக தயாராக உள்ள புல்லை 4.5 சென்டிமீட்டர் அளவில் நறுக்கி மண்டை வெள்ளத்தின் பாகினை புற்களுடன் சேர்க்கலாம். இது நொதிக்கும் திறனை அதிகப்படுத்துகிறது. சாதாரண உப்பையும் சேர்க்கலாம். இது புல்லின் சுவையை அதிகரிக்கும். சைலோவின் அடியில் 5 சென்டிமீட்டர் உயரம் வரை உபயோகமற்ற புல்லை படுக்கையாக அமைக்கலாம். அதன் மேல் தீவன புல் வகைகளை துண்டுகளாக நறுக்கி பரப்ப வேண்டும். புல்லின் உயரம் தேவைக்கேற்ப வந்தவுடன் வைக்கோல், மரப்பட்டை போன்றவற்றை 15 சென்டிமீட்டர் அளவுக்கு பரப்பி அதன் மேல் மண்ணால் மூட வேண்டும். மழை காலங்களில் மழை நீர் உட்புகா வண்ணம் மூட வேண்டும். மூடப்பட்ட குழியின் மேல் தென்னை இலைகளை பரப்பி வைக்க வேண்டும். ரசாயன மாற்றங்கள் 2-3 மாத காலத்தில் நிறைவு பெறுகின்றன. அதன்பின் குழியை திறந்தால் ஊறுகாய் புல் தயார். ஒருமுறை திறந்த

0: குழியினை மறுமுறை மூடக்கூடாது. அப்படி செய்தால் மொத்த புல்லும் கெட்டுவிடும். இந்த சூழ்நிலையில் ஊறுகாய்ப்புள் நல்ல மணத்துடன் பசும் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஊறுகாய்ப்புள் தயார் செய்வதால் வருடம் முழுவதும் அனைத்து நேரங்களிலும் சத்துமிக்க கால்நடை தீவனம் கிடைக்க ஏற்பாடு செய்யலாம். இவ்வேளாண் தகவல் நத்தம் கால்நடை பராமரிப்பு துறை அமைப்பிலிருந்து வழங்கப்பட்டது.
1: வேளாண் தகவல் வழங்கினார் ஆர்.பி. பரிமளா தேவி. இனி கேட்கலாம் வேளாண் பழமொழி சிந்தனை. அகல உழவதை விட ஆழ உழுவது மேல், அகல உழவதை விட ஆழ உழுவது மேல். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். நிறைவாக விடை பெறும் முன், பண்ணை குட்டைகளில் தீவனம் சார்ந்த முறையில் மீன்களை வளர்த்தால் குறுகிய காலத்தில் அதிக உற்பத்தியை பெறலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றடைந்தார். மெல்பர்ன் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின்போது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தவுள்ளார். எல்னினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு தொடர்வதாகவும் இதனை களைய தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாற்றம் என்ற பெயரில் தமிழக அரசு ஏமாற்றத்தை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளது. தொடரும் மின்வெட்டால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரை பார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். தவிக்கு சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்தப்பட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாருக்கு நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்தரையன் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இவ்வழக்கின் விசாரணை அதிகாரி முன் இருவரும் காலை மாலை என இருவேளையும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று இந்த உத்தரவில் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபத்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். 11ஆவது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பபர்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரியோ டவாட்டாவை வென்றார். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் தொடர்கிறது. அதில் பாடலாக இதோ

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலாக சூரரை போற்று என்ற திரைப்படத்திலிருந்து அற்புதமான பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: என்னண்ணே மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?

0: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
0: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
0: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
0: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
0: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
0: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ கேட்ஸில் மதுரை தென்றல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடலாக இதோ காளிதாஸ் 2 திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், இது நம்ம ஏரியா.

வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்டம் புரட்சித் தலைவர் டாக்டர் MGR கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி மாணவிகளின் பங்களிப்பில் நிகழ்ச்சியில் முதலாவதாக இயற்கையின் அதிசயங்களால் அலங்கரிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் ஒரு பொக்கிஷம்

0: பச்சை நீல கடல் நீரில் மிதக்கும் பவளப்பாறைகள், அரிய கடல்வாழ் உயிரினங்கள், மீனவர்களின் வாழ்க்கை சுவாசம், பாரம்பரியமும் உயிரியல் செல்வமும் ஒன்றாக இணைந்த அதிசய உலகம். இயற்கையை நேசிப்பவர்களுக்கு இது ஒரு சொர்க்கம். ஆராய்ச்சியாளர்களுக்கு இது ஒரு சிறந்த ஆய்வகமாகும். அதுவே மன்னார் வளைகுடா. அதன் சிறப்புகள் குறித்த தகவல் வழங்குகிறார் மாணவி பி. பார்கவி ஸ்ரீ.
1: அனைவருக்கும் வணக்கம். கடற்கரை மணலில் கால் வைத்ததும் நம் கால்களை தொட்டு செல்லும் அலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை சொல்லும். மணல் வீடு கட்டி விளையாடும் குழந்தைகளும், கடலோடு பேசி விளையாடும் இளையோர் பட்டாளமும், காலார காத்து வாங்கும் முதியோர் பட்டாளமும், இப்படி கடலோரத்தில் பலருக்கும் பல கதைகள் இருக்கும். அது மாதிரி நம் தமிழ்நாட்டில் பெரும்பகுதி எல்லையாக பறந்து விரிந்திருக்கிற மன்னார் வளைகுடாவிற்கும் பாக் வளைகுடாவிற்கும் சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு. மன்னார் வளைகுடாவையும் பாக் வளைகுடாவையும் பிரிக்கிற எல்லையாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரத்திற்கும் மண்டபத்திற்கும் இடையில் பாமன் பாலம் அமைந்திருக்கு. தென்கோடி முனையான கன்னியாகுமரி, கனிம வளமிக்க திருநெல்வேலி, பவளத்தீவுகள் அமைந்துள்ள ராமநாதபுரம், இப்படி நான்கு மாவட்டங்களையும் உள்ளடக்கிய கடற்பகுதிதான் மன்னார் வளைகுடா.
2: குடா அப்படின்னா ஆழம் குறைந்த பகுதி என்று அர்த்தம். தெற்கு கடலோர வளைகுடாவில் தொடங்கி இலங்கையோட தலைமன்னார் வரையிலான கடற்பகுதி தான் மன்னார் வளைகுடா கடலை அடையாளப்படுத்தியிருக்கு.

பெருங்குடா பல்லுயிர் பெருக்கத்தின் இருப்பிடம். பவளப்பாறைகள், கடற்புற்கள், சதுப்பு நிலங்கள், 21 தீவுகள், பல்வேறு கடல்வாழ் உயிரினங்கள், கடலாமைகள், நண்டுகள், கடற்பாசிகள் ஆகியவற்றை கொண்டது. இந்தியாவின் முதல் கடற்சார் தேசிய பூங்காவாக மன்னார் வளைகுடா திகழ்கிறது. மேலும் இது மீன்வளம், கடற்சார் சுற்றுலாவிற்கு முக்கிய இடமாக உள்ளது. இந்தியாவின் வெப்பமண்டல பவளப்பாறை பகுதியில் இது ஒன்றாகும். 450 வகையான மீன்கள், 79 வகையான சிப்பிகள், 100 வகையான கடற்பாசிகள், இன்னும் பல வகையான உயிரினங்கள் வாழ்விடமாக உள்ளது. உலகில் உள்ள 7 கடலாமை இனங்களில் 4 இனங்கள் இங்கு காணப்படுகிறது. மீன்வளமாக இறால்கள், நண்டுகள், கடல் வெள்ளரி, சங்குகள், சூறை மீன்கள், பாராகுடாக்கள் போன்ற பல ஏற்றுமதிக்கு உகந்த மீன்கள் இங்கு உள்ளது. மேலும் இது உயிர்கோள காப்பகமாகவே திகழ்கிறது. இருப்பினும் காலநிலை மாற்றம் மற்றும் மனித செயல்பாடுகளால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. உலகத்திலேயே அதிக அரிய உயிரினங்கள் வாழுகின்ற இயற்கையோட குடைகளான மன்னார் வளைகுடாக்களை காப்பாற்றுவதும் வளர்த்தெடுப்பதும்

இந்தியாவின் வெப்பமண்டல பவளப்பாறை பகுதியில் இது ஒன்றாகும். 450 வகையான மீன்கள், 79 வகையான சிப்பிகள், 100 வகையான கடற்பாசிகள், இன்னும் பல வகையான உயிரினங்கள் வாழ்விடமாக உள்ளது. உலகில் உள்ள 7 கடலாமை இனங்களில் 4 இனங்கள் இங்கு காணப்படுகிறது. மீன் வளமாக இறால்கள், நண்டுகள், கடல் வெள்ளரி, சங்குகள், சூறை மீன்கள், பாராகுடாக்கள் போன்ற பல ஏற்றுமதிக்கு உகந்த மீன்கள் இங்கு உள்ளது. மேலும் இது உயிர்கோள காப்பகமாகவே திகழ்கிறது. இருப்பினும் காலநிலை மாற்றம் மற்றும் மனித செயல்பாடுகளால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. உலகத்திலேயே அதிக அரிய உயிரினங்கள் வாழுகின்ற இயற்கையோட குடைகளான மன்னார் வளைகுடாக்களை காப்பாற்றுவதும் வளர்த்தெடுப்பதும் நம் கையில்தான் இருக்கு. நன்றி.

இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில் தொடர்ந்து கனவு காணும் கண்கள், பறக்க விரும்பும் மனம், ஆனால் எல்லைகளை வரையும் சமூக கோடுகள். பெண் என்பது ஒரு உறவு மட்டுமல்ல, அவளது கனவு பாதையில் பல தடைகள், பாரம்பரிய கட்டுப்பாடுகள், இது பெண்களுக்கு பொருந்தாது என்ற சொல்லாடல்கள். இன்றைய உலகில் பெண்கள் விண்வெளி வரை சென்றாலும் இன்னும் பல இடங்களில் அவளது திறமைகள், கனவுகள் குடும்பத்தின் சுவற்றுக்குள் அடைக்கப்படுகின்றன. பெண்களின் கனவுகளும் கட்டுப்பாடுகளும் உரை வழங்குகிறார் மாணவி ஏ. ஜெரினா.

பல கட்டுப்பாடுகளுக்குள் சிக்கியிருக்கின்றன. ஒரு பெண் பிறந்த நாளிலிருந்தே அவளுக்கான பாதை பலர் தீர்மானிக்கும் ஒன்றாக மாறிவிடுகிறது. அவளுக்குள்ள கனவுகள், ஆசைகள், இலக்குகள் அனைத்தும் சமூக எதிர்பார்ப்புகளால் அளவிடப்படுகின்றன. இந்த நிலை மாற்றம் பெற வேண்டிய அவசியத்தை உணர்வதே நம் நோக்கமாகும். ஒவ்வொரு பெண்ணும் தனித்துவமான கனவுகளுடன் பிறக்கிறாள். கல்வி கற்க வேண்டும், நல்ல தொழில் செய்ய வேண்டும், குடும்பத்தையும் சமுதாயத்தையும் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணங்கள் அவளுக்குள் இயல்பாகவே உருவாகின்றன. சில பெண்கள் ஆசிரியராக, மருத்துவராக, விஞ்ஞானியாக, தொழிலதிபராக, கலைஞராக மாற வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள். சிலர் சமூக சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். பெண்களின் கனவுகள் தனிப்பட்ட வளர்ச்சியுடன் மட்டும் நிற்காமல் குடும்ப நலனையும் சமூக முன்னேற்றத்தையும் நோக்கி செல்கின்றன. ஒரு பெண் கல்வியறிவு பெற்றால் ஒரு குடும்பமே கல்வியறிவு பெறுகிறது என்ற கருத்து இதற்கு சிறந்த உதாரணம். பெண்களின் கனவுகளுக்கு முதலில் தடையாக இருப்பது குடும்ப கட்டுப்பாடுகளே. சிறுவயதிலிருந்தே வீட்டு பணிகள், பொறுப்புகள், கட்டுப்பாடுகள் அதிகமாக பெண்கள் மேல் விதிக்கப்படுகின்றன. ஆண் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சுதந்திரம் பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படுவதில்லை. உயர்கல்வி பெற வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் திருமணம், குடும்ப நிலை, பொருளாதார சிக்கல்கள் போன்ற காரணங்களால் பல பெண்கள் தங்கள் கனவுகளை துறக்க வேண்டிய சூழ்நிலையில் சிக்குகிறார்கள். பெண்ணுக்கு இவ்வளவு போதும் என்ற எண்ணமே அவளது முன்னேற்றத்திற்கு தடையாக மாறுகிறது. குடும்பத்தை தாண்டி சமூகமும் பெண்களுக்கு பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. ஆடை, பேச்சு, வேலை, பயணம் ஆகிய அனைத்திலும் பெண்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள். இரவு நேரத்தில் வெளியே செல்லக்கூடாது, தனியாக பயணம் செய்யக்கூடாது, குறிப்பிட்ட வேலைகளை மட்டும் செய்ய வேண்டும் போன்ற விதிமுறைகள் பெண்களின் சுதந்திரத்தை குறைக்கின்றன. சமூகத்தின் விமர்சன பயம் பல பெண்களை தங்கள் கனவுகளை வெளிப்படுத்தாமல் இருக்க செய்கிறது. தோல்வியடைந்தால் கேலி, வெற்றி பெற்றாலும் சந்தேகம் என்ற நிலை பெண்களை மனதளவில் பாதிக்கிறது. இதனால் பல பெண்கள் தங்கள் திறமைகளை மறைத்து வாழ வேண்டிய நிலை உருவாகிறது. கல்வி என்பது பெண்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி. ஆனால் கல்வி பெறுவதற்கே பல தடைகள் உள்ளன. பொருளாதார பின்னடைவு, வசதியின்மை, பாதுகாப்பு அச்சம் போன்றவை பெண்களின் கல்வி கனவுகளை தடுக்கின்றன. வருமானமில்லாத பெண் பல சமயங்களில் தன் விருப்பங்களை வெளிப்படுத்த முடியாமல் பிறரின் விருப்பங்களுக்கு இணங்க வாழ வேண்டிய நிலை ஏற்படுகிறது. பெண்களின் கனவுகள் நனவாக சமூக மாற்றம் அவசியம். முதலில் குடும்பத்தில் மனநிலை மாற்றம் ஏற்பட வேண்டும். பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சம உரிமையும் சுதந்திரமும் வழங்கப்பட வேண்டும். கல்வி, வேலைவாய்ப்பு, பாதுகாப்பு ஆகியவற்றில் அரசு மற்றும் சமூக அமைப்புகள் பெண்களுக்கு முழு ஆதரவு வழங்க வேண்டும். பெண்கள் தங்கள் உரிமைகளை அறிந்து தன்னம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும். பெண் கனவுகளும் கட்டுப்பாடுகளும் ஒன்றோடொன்று போராடி கொண்டிருக்கும் நிலையில் கட்டுப்பாடுகளை உடைத்து கனவுகளை நனவாக்கும் பொறுப்பு சமுதாயத்துக்கே உரியது. ஒரு பெண் உயர்ந்தால் குடும்பம் உயரும், குடும்பம் உயர்ந்தால் சமூகம் உயரும். எனவே பெண்களின் கனவுகளை மதித்து அவற்றை நனவாக்க உதவுவது நம் அனைவரின் கடமை. பெண்கள் சுதந்திரமாக கனவு காணும் நாளே உண்மையான சமத்துவத்தின் தொடக்கமாகும். நன்றி, வணக்கம்.

இத்துடன் இன்றைய இது நம்ம ஏரியா நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பு கே. வேல்முருகன். நன்றி நேயர்களே.

இதுவரை கேட்டோம் இது நம்ம ஏரியா. இதனைத் தொடர்ந்து மீண்டும் தொடர்கிறது மதுரை தென்றல். மதுரை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் அடுத்த பாடலாக இது வருகிறது.

நேரம் 8:49. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் அடுத்த பாடலாக டக் லைஃப் திரைப்படத்திலிருந்து.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் அடுத்த பாடலாக ஓமை கடவுளே என்ற படத்திலிருந்து

இதுவரை கேட்டீர்கள் மதுரை தென்றல். இனிதே நிறைவடைந்தது. நன்றி கூறி விடைபெறுகிறேன். இதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து செய்திச் சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: had responded to the strikes by targeting U.S. assets in neighboring countries as sirens went off in Bahrain and Kuwait. India is holding on to its crown as the world's fastest-growing major economy, with the International Monetary Fund IMF projecting it to grow at 7% during the current calendar year. IMF's flagship biannual report, the World Economic Outlook Update, released today, projected India's gross domestic product to moderate in the next calendar year to 6.4%. In sports, the 8th Khelo India Youth Games 2026 will be hosted by Telangana. Union Youth Affairs and Sports Minister Dr. Mansukh Mandavia made the announcement today. In tennis, Ukraine's Marta Kostyuk and Czech Republic's Linda Noskova have advanced to the women's singles semi-finals in Wimbledon. 12th seed Marta Kostyuk reached her first Wimbledon semi-final with a commanding 6-3, 6-2 win over Italy's Jasmine Paolini on centre court today. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi arrives in Melbourne to take part in the third India-Australia annual summit. India and Russia reaffirm commitment to strengthen counter-terrorism cooperation at multilateral fora. DRDO conducts successful flight test of Pinaka long-range guided rocket at Chandipur in Odisha. Monsoon recovery brings relief. Agriculture Minister Shivraj Singh Chauhan expresses confidence rainfall to gain further momentum this month, leading to acceleration in Kharif sowing. Center assures all possible assistance to flood-affected states. U.S. President Donald Trump says ceasefire with Iran is over. And in Wimbledon tennis, Marta Kostyuk of Ukraine and Czech player Linda Noskova enter women's singles semifinals. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் எல்நினோ தாக்கம் குறித்த பல்வேறு தகவல்களையும் அது குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கமும் அளிக்கிறார் வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை அவர்கள்.
4: வணக்கம் சார்.
5: வணக்கம்.
3: இன்னைக்கு நிறைய பேரால பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது எல்நினோ.
4: எல்நினோ தாக்கம் அப்படின்னா என்ன சார்?
5: ஆக்சுவலாக எல்நினோ என்பது இயற்கையாக ஏற்படும் ஒரு காலநிலை நிகழ்வு தான். இது புயலோ வெள்ளமோ அல்லது சுனாமியோ அல்ல. பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பூமத்திய ரேக பகுதியில் இயல்பை விட அதிகமாக வெப்பநிலை உருவாகுவதை தான் நாங்கள் எல்நினோ என்று சொல்கிறோம். பொதுவாக ஆக்சுவலாக பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் வெப்பநிலை 20-25 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். மத்திய பகுதியில் 25-29 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். மேற்கு பகுதி பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் வந்து 28-31 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இருக்கும். இது நார்மல் ரேஞ்சு. ஸோ அதனால் அந்த மேற்கு பகுதியில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும் பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில். இந்த வெப்பப்பகுதி வந்து எல்நினோ பீரியடில் வந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து விடும். அதனால் வந்து நார்மலாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி காற்று வீசும். பொதுவாக எல்நினோ பீரியடில் வந்து அந்த மேற்கு நோக்கி வீசக்கூடிய காற்றினுடைய இந்த வலிமை குறைந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வீச ஆரம்பிக்கும். இந்த நிகழ்ச்சியை தான் எல்நினோன்னு சொல்லுவோம். இந்த எல்நினோ பீரியடில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா அந்த வாக்கர் சர்க்குலேஷனுடைய பேட்டர்னை சேஞ்ச் பண்ணும். வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்னா ஒரு பகுதியில் அந்த வெப்பமான பகுதியில் வந்து காற்றுகள் குவிந்து மேல் நோக்கி எழும்பும். மேல் நோக்கி எழும்பிய காற்று சைடில் அதாவது வெஸ்ட் வாடா மூவ் ஆகி மறுபடியும் அது சிங்க் ஆகும். கிழக்கு தரை நோக்கி வந்துட்டு இருக்கும். தரை நோக்கி வரும் பகுதியில் வந்து மேகங்கள் இருக்காது. மேகலை இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வெப்பநிலை அதிகரிக்கும். ஏன்னா ஆக்சுவலாக வந்து அது வந்து கிளவுடு ஃபார்மேஷனை வந்து சப்போர்ட் பண்ணாது. இந்த ஏர் போய் கீழே இறங்க வேண்டிய இடத்துல வந்து கிளவுடு ஃபார்ம் பண்ண விடாது. மோஸ்ட்லி கிளவுட் ஃபார்மேஷன் வந்து சப்ரஸ் பண்ணும். அதனால வந்து கிளவுட் ஃப்ரீயாக இருக்கிறதுனால மேகங்கள் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதுதான் நடந்துட்டுருக்கு. ஸோ இதை எலினோ பீரியட்லேயே தான் இந்த இன்சிடென்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ எலினோ வந்து பசிபிக் பெருங்கடல் அங்கே இருந்தால் கூட அதனுடைய எஃபெக்ட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த எல்நினோனுடைய தன்மை வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த பசிபிக் பெருங்கடலுடைய வெப்பநிலை வந்து இயல்பை விட இப்போ வந்து இயல்பு வந்து 28 டிகிரி சென்டிகிரேட்டு. அந்த 28-லேருந்து 28.5-30 அப்படி கூடும். இந்த கூடுதல் எவ்வளவு இயல்பிலிருந்து எவ்வளவு கூடுதோ அதை வச்சு தான் அந்த எல்நினோனுடைய வலிமையை நாங்கள் வந்து கணிப்போம். இப்பொழுது கரண்டில் வந்து அது வந்து 1.2 டிகிரி சென்டிகிரேட் வந்து இயல்பிலிருந்து அதிகமாக இருக்குது. அது 0.5 விட அதிகமாக ஆகும்போது அதை வந்து நாங்கள் வீக் எல்நினோன்னு சொல்லுவோம். அந்த 0.5 வரைக்கும் நியூட்ரல் கண்டிஷன், அது எல்நினோ கிடையாது. 28-28.5 வரைக்கும் அது வந்து நார்மல் தான். அந்த 28-லேருந்து அது 0.5-லேருந்து மேலே போய் 29 வருது. ஸோ அப்போ என்ன 1 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாக

0: நார்மலை விட. அது வந்து நாங்கள் வந்து வீக் கண்டிஷன் சொல்லுவோம், வீக் எல்லினோ. அந்த ஒன்லேருந்து 1.5 டிகிரி சென்டிகிரேட், 1.5 டிகிரி சென்டிகிரேட் வர வரைக்கும் அதை வந்து மாடரேட் கேட்டகரியில் சொல்லுவோம் இன்டென்சிட்டி. அந்த 1.5லேருந்து 2 டிகிரி வரைக்கும் ஸ்ட்ராங் எல்லினோ, 2க்கு மேலே போகும்போது வெரி ஸ்ட்ராங் எல்லினோன்னு சொல்லுவோம். இப்போ மக்கள் வந்து அதை சூப்பர் எல்லினோன்னு பேர் வச்சுருக்காங்க. பட் ஆக்சுவலாக சூப்பர்னு கிடையாது, எங்களுடைய இதுபடி வெரி ஸ்ட்ராங் எல்லினோ. இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, வரும் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வந்து இந்த அந்த கடல் மேற்பரப்பு வெப்பநிலை வந்து 30 டிகிரிக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. செப்டம்பருக்கு மேலே போகும்போது வெரி ஸ்ட்ராங் எல்லினோ இருந்துகிட்டு இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
1: இப்போ அப்போ வந்து டே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெயில் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த அக்டோபர் மாதத்துல வந்து நம்ம வந்து பருவமழையோட தொடக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சார். அப்போ மழைக்கான வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? அப்ப
0: பொதுவா எங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் படி எலினோ வந்து 1997 வந்தது, அதுக்கப்புறம் வந்து 2015, 2023 இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெரி ஸ்ட்ராங் எலினோ. இப்போ நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து வெரி ஸ்ட்ராங்கு. ஸோ இது மாதிரி வெரி ஸ்ட்ராங் எல்லினோ வந்து அந்த 1997, 2015, 2023 நடந்திருக்கு. இதெல்லாம் வெரி ஸ்ட்ராங் எல்லினோ. அப்போல்லாம் 2.5 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் அதிகமாக இருந்தது இயல்பை விட. ஸோ இந்த வருஷமும் 2026லையும் நாங்கள் அந்த மாதிரி அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய வெப்பநிலை வந்து இயல்பை விட 2.5 டிகிரிக்கு கிட்டத்தட்ட வர வாய்ப்புகள் இருக்கு. மாடல் ப்ரிடிக்ஷன், அதாவது டைனாமிக்கல் மாடல் ப்ரிடிக்ஷன். ஆக்சுவலாக இப்போ இருக்கு, நாங்கள் ஃபோர்காஸ்ட் கொடுக்கல, வெதர் ஃபோர்காஸ்ட். வெதர் ஃபோர்காஸ்ட் பேஸ்ட் ஆன் த அட்மாஸ்பியரிக் மாடல்ஸ், டைனாமிக்கல் மாடல்ஸ். இதை வந்து ஆக்சுவலாக ஃபுல் அட்மாஸ்பியரை சிமுலேட் பண்ணும். சிமுலேட் பண்ணும்போது இன்றைக்கி இப்படி இருக்கிற டெம்பரேச்சர் வந்து ஆக்சுவலாக அந்த ஓஷனில் வந்து ஹீட் கண்டென்ட் இருக்கும். அந்த ஹீட் கண்டென்ட் தான் மெயின், ஓஷியன் ஹீட் கண்டென்ட் சொல்லுவோம். அதனுடைய எவ்வளோ ஹீட் கண்டென்ட் இருக்குது, அப்புறம் அட்வெக்ஷன் எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஃபியூச்சரை வந்து சிமுலேட் ஆகும், ஃபியூச்சருக்கு எப்படி வரும் அப்படின்ட்டு. இது வந்து நியூமெரிக்கல் மாடல்ஸ், அந்த டைனாமிக்கல் மாடல் ப்ரிடிக்ட் பண்ணும். அந்த மாடலுடைய ப்ரிடிக்ஷன் படி செப்டம்பருக்கு அப்புறம் வந்து இது வந்து 2 டிகிரி சென்டிகிரேட் போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த கண்டிஷன் நாங்கள் வெரி ஸ்ட்ராங் எலினோன்னு சொல்லுவோம். அப்படி அந்த வெரி ஸ்ட்ராங் எலினோ இருக்கும்போது என்னாச்சுன்னா, நார்மலாக எந்த இடத்துல வந்து க்ளோடு அந்த மேகங்கள் உருவாகுமோ அந்த இடத்துல மேகங்கள் உருவாகாது, எந்த இடத்துல நார்மலாக மழை பெய்யுமோ அந்த இடத்துல மழை பெய்யாது, இடத்த ஷிஃப்ட் பண்ணிவிடும். இப்போ ஆக்சுவலாக பெரு அந்த ஈக்குவேட்டர் பக்கத்தில் அந்த சவுத் அமெரிக்காவில் பெரு சிலின்னு சொல்கிற இடம் உண்டு, அந்த இடத்துல வந்து இப்போல்லாம் வந்து அப்நார்மல் ரெயின்ஃபால் போயிட்டு இருக்கு. அங்கே நார்மலாக வந்து அவ்வளோ மழை பெய்யாது, அந்த இடத்துல அதிக மழை கொடுத்துட்டு இருக்கு. எங்கெல்லாம் வந்து மழை பெய்யுமோ அங்கே வந்து வெயில் அடிச்சுட்டு இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் மாறிடும், அந்த அந்த பொசிஷன் ஷிஃப்ட் ஆகும்போது ரெயின்ஃபால் பேட்டர்ன், வெயிலினுடைய தாக்கம் எல்லாம் மாறும். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வந்து இந்த வருஷம் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து எங்களுடைய ப்ரிடிக்ஷன் படி வந்து இந்தியா ஃபுல்லாக நார்மல் இருந்து பிலோ நார்மல் தான் நாங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கோம், ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டிலையும் அதே தான், நார்மல் இருந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சில இடங்களில் நார்மல், ஒரு சில இடங்களில் பிலோ நார்மல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து சராசரி மழை வரும், உள்பகுதிகளில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து சராசரியை விட குறைவாக மழை எதிர்பார்க்கும். வடகிழக்கு பருவமழை வந்து பொதுவாக இந்த ஸ்ட்ராங் எலினோ பீரியடில் வந்து இதுவரை இயல்பை விட அதிகமாக தான் பதிவாகிருக்கு. ஆக்சுவலாக வந்து 1997, 2015 அதெல்லாம் வந்து 2015லாம் வந்து இது சென்னையில் வெள்ளம் வந்தது, அது மாதிரி 2023 தூத்துக்குடியில் ஒரு வெள்ளம் வந்தது. இந்த காலங்களில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ஒயிட் ஸ்ப்ரெட் நல்ல மழை பெருந்தது. அது மாதிரி இந்த இதெல்லாம் ஸ்ட்ராங் எலினோ பீரியடு. அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து அந்த இடங்களில் 2.25 அந்த மாதிரி. ஸோ வெரி ஸ்ட்ராங் எல்னினோ வந்து வடகிழக்கு பருவமழைக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும், அதே மழை கொடுக்கும்.
1: எல்னினோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னீங்க, இந்த எல்னினோ மாதிரியே வந்து லானினா தாக்கம் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம்?
0: இதே இதை சொல்லுறேன். ஆக்சுவலாக வந்து இப்போ எல்னினோ லானினோ தான் அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய கடல் மேற்பரப்பு பகுதியில் உருவாகும் அந்த வெப்பநிலை அதிகமாச்சுன்னா அது எல்னினோ சொல்லுவோம், குறையும் போது வந்து லானின்னு சொல்லுவோம். இதே மாதிரி அந்த எவ்வளவு குறையுதோ அது தகுந்தபடி என்னுடைய இன்டென்சிட்டியை வந்து நாங்கள் கணிப்போம். ஆமாம், அது வந்து இப்போ லாலினோ பீரியடில் வந்து நமக்கு இயல்பை விட அதிகமாக மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழை, அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையும் இயல்பை விட அதிகமாக இருக்கும் அந்த லாலினோ.
1: இப்போ நீங்கள் குறிப்பிடும்போது வந்து நான் எனக்கு தோண ஒரு சந்தேகம் என்னென்னா, பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய ஒரு வெப்பநிலை மாறுபாடு, அந்த காற்றோட திசை மாறுபாடு, இது வந்து இங்க நம்ம இந்தியாவில இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, அப்போ அது கடலோட ஓட்டத்துல ஏற்படுற மாறுபாடு வந்து நிலத்திலயும் வந்து ஒரு மாறுபாட்டை உருவாக்குதுன்னு சொல்லலாமா சார்?
0: கண்டிப்பா. இந்த ஓஷன் அட்மாஸ்பியரிக் கப்பிள்டு சர்க்குலேஷன், கடலும் வளிமண்டலும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு சுழற்சி. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம பூமத்திய ரேகை சுற்றி வந்து வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்ட்டு, ஆக்சுவலாக இந்த வாக்கர் சர்க்குலேஷன்னா முதல்ல ஆக்சுவலாக நம்மளுடைய பிரிட்டிஷ் பீரியடில் வந்து கில்பர்ட் வாக்கர்னு ஒரு ஆள் இருந்தார், அவர் எங்களுடைய டிஜிஎம், இந்தியா மெட்டலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒன் ஆஃப் த டிஜிஎம், அவர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சார் இந்த வாக்கர் சர்க்குலேஷன். அவருடைய பேரில் தான் இருக்குது வாக்கர் சர்க்குலேஷன். இது எப்படின்னா ஆக்சுவலாக ஒரு பகுதியில் வந்து ஏர்கள் வந்து குவியும், மேலே நோக்கி போகும், மேல் நோக்கி போனால்

0: காற்று வந்து ஒரு திசையில் நகரும், கிழக்கு திசையில் நகர்ந்து கொடிக்கு கீழே வந்து குவியும், கீழே வரும். ஸோ மேலே போகிற இடம் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து குவியம் கீழே வரும்போது அந்த இடத்துல க்ளவுட் ஃபார்ம் ஆகாது, அதாவது க்ளவுட் ஃப்ரீயாக இருந்துகிட்ருக்கும், அந்த இடத்துல வெப்பமாக இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்த சர்க்குலேஷன் வந்து ஃபுல்லாக அந்த அலாங் தி ஈக்குவேட்டர் நடந்துகிட்ருக்கும். ஸோ பொதுவாக வந்து இந்த நார்மல் கண்டிஷனில் நோ எல்லினோ நோ லானினோ, அதாவது எல்லினோ இல்லை லானினோ இல்லை, நார்மல் கண்டிஷன் நார்மலில் வந்து அந்த இந்தோனேஷியா பக்கத்தில் வந்து ஒரு ரைஸிங் ஏர் வந்து ரைஸ் ஆகும், ஏர் அதாவது வெஸ்ட் பசிபிக் ரீஜனில் ஏர் ரைஸ் ஆகிட்டு இருக்கும், ஏர் ரைஸ் ஆகி நம்ம இந்திய ரீஜனில் வந்து இந்தியன் ஓஷன் அந்த வெஸ்ட் இந்தியன் ஓஷனில் வந்து அங்கே சிங் ஆகும். இப்போ இந்த எல்நினோ பீரியட்னால இந்த ரைசிங் மோஷன் வந்து ஈஸ்ட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகுதுனால வந்து அங்கே வெஸ்ட் வேர்ட் அந்த மேற்கு இந்தியா பெருங்கடலில் சிங் ஆகுது அந்த காற்று வந்து இந்தியாவுக்கு மேலே வந்துடும். ஸோ இப்போ அந்த இந்தியாவுக்கு மேலே சிங் ஆகிட்டு இருக்கும், இந்தியாவுக்கு மேலே வந்தால் அந்தியால் அது வந்து க்ளவுடை வந்து ஃபார்ம் ஆகுதா கொஞ்சம் சப்ரஸ் பண்ணுது, அதனால வெப்பம் அதிகமாகுது.
1: இப்போ தமிழ்நாட்டில் வந்து எல்நினோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பரபரப்பாக அது பேசிட்டு இருக்கோம். தமிழகத்தில் வந்து எல்நினோட தாக்கம் எப்படி இருக்கும்?
0: ஆக்சுவலாக டைரெக்டாக வந்து எல்நினோ வந்து தாக்காது. இப்போ ஒரு சைக்ளோன் சுனாமி அதெல்லாம் வந்து டைரெக்டாக அஃபெக்ட் ஆகும், அதை வந்து வெதர் பினாமினா. ஸோ இது எல்நினோ வந்து ஒரு கிளைமேட் பினாமினா, காலநிலை நிகழ்வுனா ஆக்சுவலாக வந்து ஒரு இமீடியட் எஃபெக்ட் வராது. இப்போ ஒரு சைக்ளோன்னா அதனுடைய லைஃப் டைம் வந்து ஒரு மேக்ஸிமம் 1 வீக் இருக்கும், 10 டேஸ் இருக்கும். நம்ம எல்நினோவுடைய இம்பேக்ட் வந்து ஆக்சுவலாக எல்நினோ ஃபார்ம் ஆகி அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் இல்லைன்னா ஒரு 1 இயர் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியடில் தான் வந்து அதனுடைய எஃபெக்டை காமிச்சிட்டு இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து ஆக்சுவலாக இப்போ என்ன, இப்போ நம்ம இப்போ செப்டம்பர்லேருந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்கோம் இந்த எல்நினோடைய இன்டென்சிட்டி அதிகமாகுது. அதுக்கப்புறம் போச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் மே வரைக்கும் இருக்கும், மோஸ்ட்லி வந்து ஒரு 9 to 12 மந்த், 1 இயர். இப்போ நாங்கள் ஜூன்லேருந்து ஆக்சுவலாக வந்து அந்த வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் ஜூன் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியடில் பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ யாருன்னா சம்மர் முடிஞ்சுது, இனிமேல் வந்து விண்டர் வரப்போகுது, அந்த வடகிழக்கு பருவமழை. ஸோ வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கு வந்து இயல்பை விட அதிகமாக இருக்கும். மார்ச் ஏப்ரல் மந்தில் வந்து வெப்பநிலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நார்மலை விட அதிகமாக இருக்கும்.
1: இப்போது தமிழ்நாட்டை பற்றி சொன்னீங்க நீங்கள், தமிழகத்தில் வந்து இயல்பை விட மழை வந்து கூடுதலாக இருக்கும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழை இருக்கும் இந்த எல்நினோனால அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அரசு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியா முழுசுக்குமே மழை இருக்குமா இல்லை குறிப்பிட்ட மாவட்டங்களில் மழை இருக்கும், குறிப்பிட்ட மாவட்டங்களில் கடும் வறட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்தந்த ரீஜியனை பொறுத்து மாறுமா சார்?
0: இந்தியாவை பொறுத்தளவில் வந்து எல்நினோ பீரியட்லாம் வந்து தென்மேற்கு பருவமழை வந்து இயல்பை விட குறைவாக தான் இருக்கும், எக்ஸப்ட் தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாடுக்கு வந்து மெயின் முக்கியமான பருவமழை வந்து வடகிழக்கு பருவமழை, அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை, அதை நமக்கு தமிழ்நாடுக்கு முக்கியமான பருவமழை. தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்களுக்கு வந்து தென்மேற்கு பருவமழை. ஸோ தென்மேற்கு பருவமழை வந்து எல்நினோ பீரியடில் வந்து இயல்பை விட குறைவாக தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. இந்த குறைவாக இருக்குன்னு எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில மாவட்டங்களில் வந்து இயல்பை விட அதிகமாக இருக்கலாம், ஒரு சில மாவட்டங்களில் வந்து இயல்பாக இருக்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து மெஜாரிட்டியான மாநிலங்களில் வந்து இயல்பை விட குறைவாகத்தான் பதிவாயிருக்கும் இதுவரைக்கும் எல்நினோ பீரியடில்.
1: இப்போ எவ்வளவு கால இடைவெளியில், ஏன்னா நீங்கள் வந்து குறிப்பிட்ட வருடங்களை வந்து சொன்னீங்க, இப்போ இந்த எல்நினோ விளைவு ஏற்படுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி அப்படின்ற மாதிரி இருக்கா சார்?
0: பீரியாடிக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழையெல்லாம் ஒரு இயரில் இந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் இந்த மந்த்லேருந்து முடியும்னு நமக்கு இருக்குது. இது வந்து ஃபிக்ஸ்டு. பட் அந்த எல்நினோ பீரியட் வந்து நான் பீரியாடிக், இரண்டிலிருந்து ஒரு 5-6 இடைவெளியில் வந்து மறுபடியும் வரும். இப்போ எல்நினோ வந்திருக்கு. ஸோ 2 இயர்ஸ் வந்து நியூட்ரல் கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கும், மறுபடியும் அது வந்து அது லானினோ ஆகலாம், லானினா இல்லைன்னா எல்நினோ ஆகலாம். ஸோ இது வந்து ஒரு 2-7 வருஷம் 6-7 வருஷத்துக்கு அந்த இடைவெளியில் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒன்று வந்துச்சுன்னா அந்த ஒரு எல்நினோ லானினோ வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 9 மந்த்லேருந்து ஒரு 12 மந்த் பீரியட் வரைக்கும் அது நீடிக்கும்.
1: நான் ஏன் வந்து இந்த கேள்வி கேட்டேன்னா சார், இப்போ சமூக வலைதளத்துல வந்து நிறைய தவறான தகவல்கள், இது வந்து இத்தனை வருஷ இடைவெளியில ஏற்படும் இப்படிலாம் இருக்கும்னு ஒரு தேவையற்ற கற்பனையை வந்து மக்கள் கிட்ட பரப்பி விடுறாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து நமக்கு எழுது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதற்கானவங்க வந்து சொல்லும் போதுதான் அதனுடைய நம்பகத்தன்மையே வந்து நம்ம கணக்கிடுறோம். இப்போ வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க முறையான கணிப்பின் அடிப்படையில் அந்த தகவலை வந்து கொடுக்குறாங்க, அப்போ வந்து மக்கள் வந்து அதை வந்து நம்பலாம். இப்போ இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது, இந்த எல்நினோ காலத்தில் வந்து கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது, அதற்கான காரணம் என்ன சார்?
0: ஆக்சுவலாக இப்போ எல்நினோ உங்களுக்கு தெரியும், எல்நினோ வந்து அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை உயர்வை தான் எல்நினோ என்று சொல்கிறோம். அந்த வெப்பநிலை உயர்வதனால் டைரெக்டாக வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் என்னென்ன ஆக்சுவலாக அதனுடைய இம்பேக்ட், இப்போது அந்த எல்நினோ உருவாகுதுனால் உங்களுக்கு வந்து என்னென்னா வறட்சி ஏற்படும், அதனால் மரங்கள் செடிகள் வந்து அதனுடைய தன்மையை இழக்கலாம், கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணுடைய கெப்பாசிட்டி இழந்து. இன்னொன்று காட்டுத்தீ, இப்போ வந்து இப்போ வெப்பநிலை அதிகமாக இருக்கிறனால வந்து காட்டுத்தீகளாக வந்துட்டு இருக்கும்.

0: ஸோ இந்த காட்டு தீயினால உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடை வந்து அட்மாஸ்பியரில் அறியப்படுத்தும்.
1: இப்போ எந்தெந்த ஃபேக்டர்ஸை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் கணக்கிடுறீங்க சார்? இப்போ வந்து இந்த வருஷம் எல்நினோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கணக்கிடுறீங்க, அது எந்தெந்த ஃபேக்டர்ஸ்?
0: ஆக்சுவலாக நாங்கள் அந்த பசிபிக் பெருங்கடலே வந்து ஒரு 5 பகுதிகளாக பிரிப்பாங்க. பூமத்திய ரேகனுடைய பகுதியில் ஈஸ்ட், மத்திய பகுதி, வெஸ்ட் பகுதின்னு பிரித்து அதை வந்து அந்த இந்த எல்நினோ மானிட்டர் பண்ணதுக்குன்னே வந்து அந்த இடத்த வந்து நினோ 1, 2, 3, 4, 3.4 வச்சிருக்கோம். பசிபெருங்கடலின் ஈஸ்ட் பகுதியை வந்து 1, 2 இருக்கும், நீனோ 1 and 2. அப்புறம் மத்திய பகுதி வந்து 3, நீனோ 3 அப்படி அந்த இடத்து பேர். வெஸ்ட் பசிபிக்கை வந்து நீனோ 4 வச்சுருக்கோம். இன்னொரு பகுதி வந்து இந்த எல்நினோடைய எல்நினோ மானிட்டர் பண்ணதுக்குன்னே ஒரு பகுதி இருக்குது, நீனோ 3.4. அந்த 3 பாதி, 4 பாதி, ரெண்டுக்கும் இடப்பட்ட பகுதி வந்து நீனோ 3.4. அந்த பகுதியில் அளவிடப்படும் வெப்பநிலை வைத்து தான் அது எல்னினோவா லாலினோவா நியூட்ரல் கண்டிஷனான்னு சொல்லுவோம்.
2: எல்னினோ லானினா தாக்கங்கள் எப்படி கணிக்கப்படுது அப்படின்னு சொன்னீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2 பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் வி. பிரதீப்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம்.ஆர். கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஹெச். சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் துவக்கமாக என்ன துணிவாய், சாரமதி ராகம், ஆதி தாளம், முத்து தாண்டவர் பதம்.

நிகழ்ச்சிகள் அடுத்து பாட வேண்டுமே. ராகம் ஹம்சநாதம், ரூபகதாளம் எம் எம் தண்டபாணி தேசிகர் இயற்றியது.

நேரம் 10:11. அரங்கிசை நிகழ்ச்சியில் வி பிரதீப்குமார் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து காணாமல் வீணிலே, காம்போஜி ராகம், கண்டச்சாப்பு தாளம், முத்துத்தாண்டவர் பதம்.

நிறைவாக தீராத விளையாட்டு பிள்ளை, ராகமாளிகை, ஏகதாளம் திஷ்டநடை மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றியது.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை வி பிரதீப்குமார் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஷேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.
1: ஆகாஷ்வாணி மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நட்சத்திர கீதங்கள். இன்று சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ கேட்ஸில் நட்சத்திரம் கீதங்கள் இன்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிவாசி கணேசன் அவர்களின் படத்திலிருந்து பாடல்கள் கேட்டிருக்கோம். அடுத்த பாடலாக இதோ

0: இதுவரை கேட்டோம், ஒரு ஒரு நட்சத்திர கீதங்கள் இதுவரைக்கும் கேட்டோம். அடுத்ததாக நிகழ்ச்சியும் நேரமும் இன்று ஆறு மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குராஜி ஆறுமுகம் பெருமாள் அவர்கள், 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், 6 தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ண வேளாண் கல்லூரி பயிர் வேளாண் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்கள். ஆறு 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:55 இயற்கை இன்பம், 7 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ கல்லீரல் சந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிஎல் அழகமை அவர்கள், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கப்பட தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 மதுரை தென்றல், 8:00 செய்தி சுருக்கம், 8:02 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 8:30 மதுரை தென்றல், 9:00 அரங்கிசை பாரதி ராமசுப்பன் அவர்கள் பாட்டு, ஸ்ரீ வித்யா ஆர்எஸ் ஐயர் வயலின் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். பத்து மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 எனக்கு பிடித்த பாடல், 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 மதுரை தென்றல், 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை பண்டுலா ராமா அவர்களின் பாட்டு, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 எண்ணுயிர் தோழி சென்னை அஞ்சலாக, 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரை தென்றல், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு. 5 மாலை ஒளிபரப்பு, 5:27 குரல் மதம் 318, 5:30 மதுரை தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள் செல்லமை திரைப்படத்திலிருந்து, 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் செல்வன் ஜெயராஜ் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 நலமாய் வாழ, 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுரை தென்றல், 9:30 நாடக மலர் அப்பாவின் நடிப்பு எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி, 10:00 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நமது ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது.
1: இருக்கிறீங்க அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது, அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597133

0: 4428 மற்றும் 0452-253-1366.
1: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.
2: ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சலாக